நேரம் 5:53:40. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேரம் 5:59. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும், வினைகள் எல்லாம் கலைந்து என்றென்றும் நல்வாழ்வு அளித்திடும் விக்னேஸ்வரனை போற்றி வலம் வந்த பாடல் அது. வழி நின்று திகைத்து நின்ற வேலவனையும் வழி நடத்தும் பாடல் கேட்டும். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றி டிபி ராமச்சந்திரன் இசையமைத்த பாடல் அது. நேரம் 6:06:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாராயணா என்றிட கவலைகள் தீருமே, நாராயணா என்ற நாமம் சொன்னாலே போதும் சர்வ வல்லமையும் தந்து அருளும் பாடல் இது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்த குரல் பி சுசீலா. நேரம் 6:17. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. ஓம் நமச்சிவாய என்றிட நம்முள் ஞானம் பிறக்கும். இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபன் அருணாச்சலம் இயற்றி சசிதரன் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

தேவா இசையில் கேஜி யேசுதாஸ் குரல்களில் ஒலிக்க கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை இயற்றியிருந்தார் செம்பொன்னார் கோவில் சண்முகம். நேரம் இப்பொழுது 6:26:35. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3. அழகு, அறிவு, ஞானம், அமைதி இவை அனைத்தும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது வேறென்ன வேண்டும்? பக்தி தாமாகவே வரும். சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல். ஆர். ராஜலக்ஷ்மி, ஆர். ஜெயலக்ஷ்மி குரல்களில்.

மலையாளம் ராஜகோபால் இயற்றிய பாடல் கேட்டும். கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார்கள் சூலமங்கலம் சகோதரிகள் ஆர் ராஜலக்ஷ்மி ஆர் ஜெயலக்ஷ்மி. நேரம் 6:30:55. நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ்லின் சாம்வேல் இசையில் ஜாலி ஆப்ரகாம் பாடிய பாடல்.

கவிஞர் தா காசிம் இயற்றிய பாடல் கேட்டும், டி கே ராமமூர்த்தி இசையில் எஸ் அன்வர் அலி பாதுஷ் மற்றும் எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல் இது. நேரம் 6:40. அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக அஞ்சனை மைந்தனான வாயுபுத்திரனை போற்றி வரும் பாடல் இது. கே சதாசிவம் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையில் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள்மணி மாலை. இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல்திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினாா்.

0: நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக்க அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
1: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3வது ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்காலாட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31வது தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:55. முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். ஆர் ரமா, இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் டி நகர்லேருந்து. பிரகாஷ், இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வளம் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மணிகண்டன் பட்டாபிராம் நிலையத்தார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்படின்ட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, இனிய காலை வணக்கம். பிரகாஷ், இனிய காலை வணக்கம். ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். ஆஹா ஓஹோ அருமை, பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. முகமது மியான் இனிய காலை வணக்கம். பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம். மேலப்பேடு தயாளன், சோமசுந்தர பிரபு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கவிதா தர்மபுரி மாவட்டம், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் உள்ளிட்ட நேயர்கள்லாம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி நண்பர் ஆர்ஜே அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பாசிட்டிவ் எனர்ஜியோட பாடல்கள் வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், இனிய காலை வணக்கம். நலமா சகோதரை, அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, முத்துக்குமார சுவாமிக்கு முத்தான தமிழ் மாலை பாடல் இன்று சஷ்டி விரத மதுவும் நம்பிக்கை மாலையாக சூட்டியது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன், ஞானமுருகன், ஹேமலதா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ஆரணி அர்ஜுனன், ஹரிஹரன், அபர்ணா நகர் மூர்த்தி உள்ளிட்ட நேயர்கள்லாம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த பக்தி பாடல்கள் விநாயகர் கிருஷ்ணன் பாடல், கோகுலத்து பசுக்கள் எல்லாம் தொடங்கும் முத்துக்குமார சுவாமிக்கு முத்தமிழ் மாலை பாடல்கள் அனைத்தும் காலையில் கேட்டோம் மகிழ்ந்தோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ், நான் முத்துக்குமரன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், சூளை மனோகரன். முதலில் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது சிறப்பு, அதனைத் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பக்தி பாடல்களும் எங்கள் மனதை பக்தி பரவசத்தில் அழுத்தியது. முத்துக்குமார சுவாமிக்குத்தான் முத்து மாலை பாடல் நிகழ்ச்சி மெருகூட்டியது, வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையாட்டாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் பல நேயர்கள், பிரபாகரன் உள்ளிட்ட நேயர்கள்லாம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய தினம் லோகப்பிரியா கோபிநாத் பர்தோலை அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரைசை பாடல்களோடு இனிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 கதையும் கானமும். காலை 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தொழிலகங்களின் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல். மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறை விரிவுரையாளராக பணிபுரிந்த நீண்டகாலம் வானொலி நேயருமான முனைவர் ஆர் குமரன் அவர்களின் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில் குமரன் அவர்கள். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:50 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக திரைப்பட நடிகர் பூவிளங்கு மோகன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பிரமிளா தேவி, தொகுப்பு ஜெயலட்சுமி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:01. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம். உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் பயந்து பின்வாங்காதே. எதிரிகள் அதிகமாகும் பொழுது நீ ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இப்பொழுது கண்ணா கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். வைரமுத்து இயற்றிய பாடல் அது. ஏ ஆர் ரகுமான் இசையில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் குழுவினர் பாடியிருந்தார்கள். நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் லோகப்பிரியா கோபிநாத் பர்தோலே அவர்களுடைய பிறந்த தினம். அதனைத் தொடர்ந்து 7/15 வந்து பார்த்திங்கன்னா செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இனிய பல தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்க இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்ரோலை பிறந்த தினம் இன்று. இவர் ராகாவில் 1890 ஜூன் 6 அன்று புத்தேஸ்வர் போர்ட்ரோலைக்கும் பிரணேஸ்வரி போர்ட்ரோலைக்கும் மகனாக பிறந்தார். 1907 மெட்ரிக்கில் தேர்வான பிறகு காட்டன் கல்லூரியில் சேர்ந்தார். தனது இடைநிலை பட்ட படிப்பை 1909 முடித்து கொல்கத்தாவில் உள்ள இசு காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பட்டப்படிப்பை 1911 முடித்தார் கோபிநாத். கொல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து 1914 முதுகலை பட்டம் பெற்று சட்டம் படிக்க தொடங்கினார். ஆனால் 3 இறுதி தேர்வு எழுதாது கவுஹாத்தி திரும்பினார். உயர்நிலை பள்ளியில் தற்காலிக தலைமை ஆசிரியராக பணியாற்றியபடியே தனது சட்டப்படிப்பை 1917 முடித்தார் கோபிநாத். கவுஹாத்தியில் வழக்கறிஞராக பணிபுரிய தொடங்கினார். கோபிநாத் போர்ட்ரோலை இந்திய விடுதலை இயக்கத்தில் பெரும் பங்காற்றியவர் ஆவார். தனது அரசியல் குருவாக மகாத்மா காந்தியின் வழிகளை பின்பற்றினார். அசாம் மாநிலத்திற்கும் மக்களிற்கும் இவர் ஆற்றிய பணியை பாராட்டி இவர் முதல்வராக இருந்தபோது அசாமின் ஆளுநராக இருந்த ஹைராம் தாஸ் தெலத்ராம் இவருக்கு லோகப்பிரியா என்ற பட்டத்தை வழங்கினார். அன்றிலிருந்து லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்ரோலே என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். 1922 இந்திய தேசிய காங்கிரசின் அங்கமாக அசாம் காங்கிரஸ் உருவான போது இவரது அரசியல் வாழ்வு துவங்கியது. அந்த ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஓராண்டு சிறை சென்றார் கோபிநாத். பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்து வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். மகாத்மா காந்தியின் ஆணைப்படி 1940 தனது முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார். பின்பு 1946 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வெற்றி பெற்றார் கோபிநாத். 1999 இந்தியாவின் உயரிய குடியுரிமை விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இவர் இந்தியாவில் ஆற்றிய சேவையை பாராட்டி கவுஹாத்தியில் உள்ள விமான நிலையத்திற்கு இவர் நினைவாக லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்ரோலை சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டி கௌரவித்தது. லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்ரோலை பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம்.

0: நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், மின்னலை திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும்

0: விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9 தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைத்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படும் படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி CBSEயின் அதிகார பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947 ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகளில் நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடை

0: சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018 பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 மூன்றாவது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:25, 15:00. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்ல இனிய தகவல்களோடு இனிய திரைசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வழக்கமாக நேயர்கள் வந்து எதிர்பார்த்து

இருக்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான ஃபேஸ்புக் பேஜில் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் நேரங்களில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலியை தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: கார்த்திக் வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்டோம். மெர்வின் சாலம், விவேக் மெர்வின் இசையில் குலே பகாவலி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 7:30.
1: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.

வாலியற்றிய பாடல் கேட்டும். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த மகாலட்சுமி பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் அது. தீனா திரைப்படத்திற்காக. நேரம் 7:36, நினைவுபடுத்துகிறோம் நேர்களே. கால்நடை, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51. செய்தி குறிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை. பிவிஎஸ்வி, ஏஹெச் மற்றும் பிடெக் பட்டப்படிப்பு. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்வி. உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர் நிதி ஆதரவு பெற்றோர் NRIS ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாடு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற படிவங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, மாணவர் தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51. கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை பதிவுகள் கேட்டோம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வித்யாசாகர் அவர்களுடைய மியூசிக்கில் கர்ணா என்ற திரைப்படத்திற்காக மனு ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்புங்க. நேரம் 7:45.
1: बच्चे भी जानते हैं किसका।
2: இசை மனதை வருடும் மொழி, நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மந்திரம், உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் ஒரு இனிய இசைப்பயணம் வருகிறது. இசையும் நானும் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள், பாடலாசிரியர்

0: ஆசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களின் இசை பயணம், பாடல்களின் பின்னணி கதைகள், மேலும் நேரடி இசை தருணங்களையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். கேட்கத் தவறாதீர்கள், இசையும் நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு பேசி இணைவோம் நேயர்களே.
1: நேரம் 7:46, 40 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்னும் இன்று காலை 8:02 உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz கடிதமொழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். விவித் பாரதி தமிழகம் முகநூலில் வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சி முடியும் தருவாயில் நான் அதுக்குண்டான விடை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

0: தாமரை இயற்றிய பாடல் கேட்டோம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் விஜய் நக்குல் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:51.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒரு மணி நேரம் முடிய தருவாயில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேரம் இப்போது 7:52 ஆகிட்டுருக்கு. முகநூலில் வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன், வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி தான் அது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா 2026 நேஷ்னல் ஃபெடரேஷன் கப், நேஷ்னல் ஃபெடரேஷன் கப் போட்டிகளில் பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற தங்க மங்கை யார்ன்ற ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இனிய காலை வணக்கம். இன்றைய கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம்லேருந்து ராணி ஆனந்தன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகராஜ் பெஸ்ட்டு விஷஸ்ன்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கோபி அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இதனை பற்றிய குறிப்புகள் வந்து நம்ம நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம கேட்போம். இனிய காலை வணக்கம். செந்தில் குமரன், கடலூர் மாவட்டம், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்தாக வழங்கியது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் முருகன் அவரும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், மயிலை பட்டாபி, பாபு முல்லக்காடு, முகமது மியான், அந்தோனி ராஜ், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், சூளையிலிருந்து மனோகரன், அதுக்கப்புறம் ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, பிரபாகரன், அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, அப்துல் ஜலீல், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. 2026 நேஷ்னல் ஃபெடரேஷன் கப் தமிழக தடகள வீராங்கனை ஆர் வித்யா ராம்ராஜ் பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் 52:22 இலக்கை அடைந்து முதல் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்க வீராங்கனை தான் சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா விளையாட்டு அரங்கமில் May 22-May 25 நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த ஆர் வித்யா ராம்ராஜ் தான் வந்து இந்த போட்டியில் 400 மீட்டர் உண்டான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் என்று சாதனை படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த ஒரு பாடலோடு இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வந்து இன்னும் சில நொடிகளில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8:02 கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: ஏஆர் ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டும். சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாண்வள

பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை வேளையில ரொம்ப சுறுசுறுப்பா சூடாவும் இயங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கௌசல்யாவின் மனப்பூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நேயர்கள் கடிதம் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்திய பாடல்கள் இருந்து சில பாடல்களை தொகுத்து யார் யார் எங்கிருந்து கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற தகவல்களோடு நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் விருப்பம் பகுதியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மேற்கு நடுவங்கரை மாரிமுத்து லக்ஷ்மி, பொன்னேரி பழவர்காடு கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தட்சன், பிரியதர்ஷினி, மூலகுத்தலம், முருகானந்தம், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண், கண்ணன், இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் பராசக்தி. சிவகார்த்திகேயன் மற்றும் ஏ ஆர் ராமனுடைய குரலில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் சரியா 8:10 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, அம்பத்தூர் எஸ்

ஸ்ரீநகர், எம்டி ரவிச்சந்திரன், இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா. நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலின் படம் குற்றம் கடிதல். மது பாலகிருஷ்ணன் மற்றும் பிந்து மாலினி இவங்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 8:16. நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமணிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ், திரல் ஆதித், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். தனுஷ் மற்றும் ஜொனிட்டா காந்தியோட குரல்ல அடுத்த பாடல் இவர்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 8:20:33. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கொர்க்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவன

லக்ஷ்மணன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, ஹோசாக்கோட்டை தாலுகா, எஸ் நாராயணகரை கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் பீஸ்ட். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜோனிட்டா காந்தியோட குரலில் அரபிக்குத்து பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:26 நிமிடமாகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், நெல்லை மூலக்கரப்பட்டி ராஜி, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலசேவல் மாமது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கடாரம் கொண்டான். சி ஸ்ரீராமுடைய குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

0: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:30 20 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் பகுதியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் சீனிவாசமூர்த்தி சுமதி திருமலைவாசன் விஷ்ணுபிரியா சாதனாஸ்ரீ ராமகிருஷ்ணன் அபிநயா நிமலன் திருமணிஷை உஷாராணி ராஜேந்திரன் நீலாங்கரை கோகுல் பாட்ஷா கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி அச்சரப்பாக்கம் ரமணி ராஜகோபால் மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ திருமழிசை பிரையம்பத்து கோடீஸ்வரன் தர்மா சென்னை 60 சில்பாஸ்ரீ ஏகராஜா திருமழிசை பெருராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கம்மாள் ராஜலட்சுமி மாரி சூர்யா இத்தனை நேர்களும்

நேரம் 8:35. நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீதரன், நாற்றம்பள்ளி, வேட்டப்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு, பத்மா, ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி, குணசேகரன், பாலக்காடு, அன்பு, கர்நாடக மாநிலம், பங்காறுபேட்டை, சுரேந்தர், இந்திரா. இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் மான்ஸ்டர். சத்யபிரகாஷுடைய குரலில் இந்த பாடல் இவர்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.

0: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: நேரம் 8:41 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், மதுரவாயில் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெமிலி விஜயன், சிறுங்கட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ், இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தி லெஜண்ட். வெண்ணிதயாள் மற்றும் ஜொனிடா காந்தியோட குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம். வாங்க.
7: சீமைக்கு போன வாத்தியார் வந்திருக்காரு.

உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், ஜாலியா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா, பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாஃபு, பர்வீனா பானு, ஹசினா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபியா பாய், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், நதியா, கவியரசி, ஜானசி. பென்சில் படத்திற்காக ஸ்ரேயா கோஷலுடைய குரலை ஒழித்த பாடல் இவர்களுடைய விருப்பமான பாடலாக ஒழிச்சிட்ருக்குது. கேட்கலாம், வாங்க.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேரம் 8:50. உங்கள் விருப்பம் பகுதியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க புழல் ஓம் பிரகாஷ், விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து, பூந்திரை எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன் தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ், ரவிகாரன், வீரசோழன், வீரராகவன். நேயர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாரடியின் படம் கொரில்லா. சிஸ்ரீராமுடைய குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி வசந்த்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
6: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
5: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
6: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
5: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

நேரம் 8:56 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் நேயர்கள் கடிதம் மூலயமா தங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவிச்சாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் நேயர்களுடைய விருப்பத்தின் பெயரில் ஒளிபரப்பானது. நிச்சயம் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலும் இடம்பெறும். கடிதங்கள் மூலமா உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. செவி வழியா உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களுடைய

0: தொடர்வது தமிழில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர்.

இந்தியாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்

வணக்கம் நேர்களே, நேரம் 9:03:15 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம் சினிமா பாடல்கள்ல இருந்து உங்ககிட்ட நான் நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். சோ நான் சொல்லக்கூடிய வரிகள் எந்த படத்துல இருக்குது, அந்த பாடலுடைய இசை, பாடியவர் இப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு கேம் ஷோவா விளையாட போறோம். சோ ஏன் கூட விளையாடணும்னு நினைக்கிறவங்க டயல் பண்ணி பேச வேண்டிய எண்கள் 2952-08-53, 2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து இணைப்பில் நீங்கள் வரலாம். உங்களுக்காக நிறைய கேள்விகள் காத்துட்ருக்குது. ஸோ நம்ம முதல்ல ஒரு பாடலை கேட்டு வந்துடுவோம், தொடர்ந்து நேர்களோட பேசலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ 7 அறிவு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:39 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்மளோட பேசுறதுக்காக நேர்கள் அழைப்பில் வந்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன், சைதா பட்டேல இருந்து பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சசிகலா?
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க.
0: விதை விதைத்தால், நல்ல விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா?
1: நல்ல விதை விதைத்தால் அதில்
0: கள்ளிப்பூ முளைக்குமா?
1: நல்ல விதை விதைத்தால் அதுக்கு அடுத்தது ஒரு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விதை விதைத்தால், நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா? நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா?
1: சரியா தெரியல மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்,
2: கார்த்திக் பேசுவோம்.
0: சொல்லுங்க கார்த்திக், பதில் தெரியுமா?
2: கேளுங்க.
0: விதை விதைத்தால், நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா?
2: தெரியல.
0: ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: கலா
0: மேடம் சொல்லுங்க, பதில் தெரியுமா? விதை விதைத்தால், நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளி பூ முளைக்குமா? புரியலையா? ஆஹா, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற படம் எதுன்னு கேட்டிருக்கிற. நீங்க என்ன, நீங்க வினாடி வினாடி மாதிரி நினைச்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி கலா மேடம், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: கணபதிங்க.
0: கணபதி சார், பதில் தெரியுமா? விதை விதைத்தால், நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா? நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா?
2: பழைய படங்களா?
0: ரொம்ப பழைய சொல்லாம் கிடையாது சார், 2000 வந்த படம் தான் சார்.

ரொம்ப நன்றி. யோசிக்காதீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா? அப்படிலாம் கிடையாது. அடுத்தடுத்து ரெண்டு மூணு வரிகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ, பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஜி, இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: நேரம் 9:17 ஆகுது. கலக்கல அரங்கத்தில் நம்மளோட நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டமான வரிகளா அப்படின்லாம் இல்லை. நம்ம நேயர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சால்ட் வாட்டர் மாதிரி பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நேர்கள் இணைப்பிருக்காங்க, கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: பேசுறேன்.
0: மாலிதேவியிடம் பதில் தெரியுமா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிமா. காலையில ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சாப்பிட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழைப்புல வந்து சரியான பதில் சொன்ன மாலினி தேவிக்கு நம்மளுடைய நன்றிகள் பல. எஸ், இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் 7 அறிவு தான். அதாவது நல்ல ஒரு வரிகளை கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா, நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா, ஒரே மனம் ஒரே குணம் ஒரே தடம், எதிர்காலத்தில் அதே பலம் அதே திறம், அகமும் புறமும் நம் தேகத்தில், தினம் தினம் கணங்களில் சுமக்கிறோம், எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுவைக்கிறோம், பனி மூட்டம் வந்து படிந்ததென்ன சுடும் பகலவும் மறையுமா, அந்த பகை மூட்டம் வந்து பணியாமல் எங்கள் இருவழி உறங்குமா. இன்னும் என்ன தோழா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில இடம்பெற்ற இந்த பாடல் வரிகளை நமக்காக எழுதி கொடுத்தது பா விஜய் தான். தொடர்ந்து நாம பயணிக்கலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: கதைகள் அரங்கம்.
1: தும்பி பறந்ததுன்னா தூரத்துல மழையடிக்கோ, கம்பு வளர்ந்ததுன்னா மேகத்துல இடி இடிக்கும். பூம்பும்

0: தெளிவுடன் தேடினால் எதனையும் காணலாம், பாதை மாறாதே. ஒருமுறை தேறினால் தலைமுறை வாழுமே, வேர்வை காயாதே. நம்மளோட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்து? அம்மா பதில் தெரியுங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கம்மா. பதில் தெரியுமாம்மா கேள்விக்கு?
1: முதல் படம் வந்து விவசாயி தானே?
0: இல்லம்மா. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
2: ரேவதி அம்பத்தூர்ல பேசுறேன்.
0: யாருங்க?
2: ரேவதி. ரேவதி அம்பத்தூர்ல பேசுறேன்.
0: ரேவதி அம்பத்தூரா? சொல்லுங்க, பதில் தெரியுங்களா? திருவிளையாடல் ஆரம்பமா? இல்ல, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறதுக்கு. எல்லாருடைய பதில்களும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது எதுவும் சரியான பதில்களா இல்லை. தொடர்ந்து நம்ம பாடலுடைய வரிகளுக்கு போகலாம். தெளிவுடன் தேடினால் எதனையும் காணலாம், பாதை மாறாதே. ஒரு முறை தேறினால் தலைமுறை வாழுமே, வேர்வை காயாதே. இதுதான் பாடலுடைய வரிகள். இந்த பாடலுக்கு யார் சரியா பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து?
3: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா மேடம், பதில் தெரியுமா?
3: படம் சாட்டையா மேடம்?
0: சாட்டை. பாடல்? இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலைஞர் என்று நடந்தது என்ன ஒன்றும் இல்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை தோற்பதில்லையே. அச்சம் என்பது எந்த நொடியும் நம்மை விழுங்கும் மறவாதே. உச்சம் என்பது எட்டும் வரையில் கண்கள் உறங்க நினையாதே. அறிவெனும் ஆயுதம் நமதுயிர் காக்குமே, போரை ஏற்போமே. தடைகளை மீறினால் அரியணை ஏறலாம், ஒரு கை பார்ப்போமே. தெளிவுடன் தேறினால் எதனையும் காணலாம், பாதை மாறாதே. ஒரு முறை தேறினால் தலைமுறை வாழுமே, வேர்வை காயாதே. சாட்டை படத்திலிருந்து தான் இந்த பாடலை கேட்டிருந்தோம். ஸோ பதில் சொன்ன வனஜாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
5: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
6: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
7: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: RBI சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
11: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
10: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
12: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும்

0: நேரம் 9:36 கலக்கழகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்கள் இந்த பக்கம் அடைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் அவங்களோட பேசலாம். அவங்களுக்கான அடுத்த பாடல் வரியில் தயாரா இருக்குது. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேம், ஈஸியா புது பாட்டாவே கேட்டுருங்களேன்.
0: ஆமா, தெளிவுடன் தேடினால் எதனையும் காணலாம், ஒரு முறை தேறினால் தலைமுறை வாழுமே, வேர்வை காயாதே. தெளிவுடன் தேடினால் எதனையும் காணலாம், பாதை மாறாதே, ஒரு முறை தேறினால் தலைமுறை வாழுமே, வேர்வை காயாதே. இல்லங்க, அது அது வேற பாட்டு, அதற்கு பதில வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி முயற்சி செஞ்சதுக்காக. பாடலுடைய வரிகள் இதுதான்:

0: இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: கலக்கல் அரங்கம்

நேரம் 9:47 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம் கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக இன்னொரு பாடல் வர காத்திருக்கிறது. சந்தோஷ் ஹரிஹரன் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. இந்த பாடலோட படம் 10 என்றதுக்குள்ள கேட்கலாம் வாங்க.

நேரம் 9:52 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா கடைசியா வரிகளை கேட்க நான் தயாரா இருக்கிறேன். ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வழிகாட்டிடும் கலங்கரையா, கரை சேரவே மனம் இல்லையா என தோன்றினால் அது பிழையா. ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வழிகாட்டிடும் கலங்கரையா, கரை சேரவே மனம் இல்லையா என தோன்றினால்

0: அது பிழையா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில்கள் தெரியும் என்றால் என்னோட அழைப்பில் வாங்க. இந்த பாடல் வரிகள் தாமரையினுடைய வரிகள், ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசை அப்படின்றது வரைக்கும் நான் வந்து உங்களுக்காக நிறைய குழுவை கொடுத்துட்டேன். சொன்ன உடனே ஒரு நேர அழைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், பதில் தெரியுமா? ரொம்ப பழைய சாங்களா சார்? 2000 வெளிவந்த படம்
1: தான்.
0: பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வழிகாட்டிடும் கலங்கரையா, கரை சேரவே மனம் இல்லையா என தோன்றினால் அது பிழையா? இந்த பாடல் வரிகள் எது அப்படின்றத நீங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜித்தன் படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில், கபிலனுடைய வரிகளை, ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில. இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். நான் உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருந்தேன். ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வழிகாட்டிடும் கலங்கரையா, கரை சேரவே மனம் இல்லையா, என தோன்றினால் அது பிழையா. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நண்பர்கள் முயற்சி செஞ்சாங்க, ஆனால் அவங்களால சரியா பதில் சொல்ல முடியல. ஸோ இது இந்த கேள்விக்கான பதில் இந்த பாடல் தான். சே, இதுதானா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிற மாதிரி உங்களுக்கான பதில்களை நாம் இப்போ தெரியப்படுத்திடலாம்.

0: இந்த பிஜிஎம் வச்சே நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன், மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன், நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துல இருந்துதான் இந்த பாடல் வரிகளை உங்களுக்காக கேட்டிருந்தேன். ஸோ பதில் சொன்ன முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மறுபடியும் உங்க எல்லாரையும் 12 மணிக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:35. இது

2.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்ன நேயர்களே, கடந்த ஒரு மணி நேரமும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியின் மூலயமா கேள்வியும் பதிலும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி கேட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த இந்த ஒரு மணி நேரமும் கதையும் கானமும் சிறு கதையும் நமக்கு செவிக்க விருந்தாகும். அதோட இனிய திரை இசை பாடல்களும் இந்த ஒரு மணி நேரமும் கேட்க போகிறோம். விவத் பாரதி தமிழகம் 102.3. வாங்க, ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுகு ஒரு பறவையுடைய ஒரு கதையும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் தாத்தாவும் பேரனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கதையும், அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கிடையே ஒரு உரையாடல், அது ஒரு கதையும், அதனைத் தொடர்ந்து கைபேசியோடைய நன்மைகள் பற்றியும் ஒரு தீமைகள் பற்றியும் ஒரு கதையும், விவசாயியோடைய இந்த கோடை காலத்தில் ஒரு விவசாயம் உடைய விளைச்சல் பற்றியும்னா நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரமும் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3. ஒரு பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

கதையும் கானமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையில் பாம்பி திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டும். நேரம் 10:09:45. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த ஒரு மணி நேரமும் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய லிட்டில் ஸ்டோரிக்கு போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேயே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இந்த கதையும் கானமும் சிறுகதையும் நமக்கு செவிக்கு வந்து விருந்தாக இருக்கும், பாடல்களும் அப்படி தான் வச்சுக்கலாங்கண்ணே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பறவையுடைய கதை சொன்னேன், கழுகு பற்றி சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே. இது வந்து மிகப்பெரிய பறவைகளிலேயே மிகப்பெரியது, மிக உயரமாக பறக்கக்கூடியது, எத்தகைய வந்து எடையும் வந்து லாபகமாக தூக்கி செல்லக்கூடியது. ட்ரோன் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுகு பார்வைன்னு இப்படி வந்து பலதரப்பட்ட பேச்சுக்கள் வந்து கழுகை பற்றி நிறைய இருந்தாலும், ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை இனம் வந்து சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அதன் பிறகு வந்து இதனுடைய பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர வந்து இதனால் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோமோ அதுமாரி பிற்பகுதியிலையும் வந்து செயல்பட முடியலையேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும்னா பூஸ்ட் பண்ணிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலைப்பாங்கான இடங்களில் போயிட்டு அது என்ன ஆகுன்னா ஒரு மலை உச்சியில் போய் உட்காந்துட்டு தன்னுடைய அலகுகளை வந்து சரி பண்ணிக்கும், கூர் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கும். பின்னாடி என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தன்னுடைய இறகுகளெல்லாம் அதி பிரித்து போட்டு தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவே வந்து வச்சுக்கோமே. அது வந்து இறகுகள்லாம் போட்டு திரும்ப வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி இளமையும் சுறுசுறுப்பமாக இருந்தோமோ அந்தமாரி ஒரு நிலைமைக்கு வந்து செகண்ட் சைக்கிளை வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து கழுகோடைய ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை. அது இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து காலங்கள் தான் போயிட்டே இருக்குமே தவிர நம்மளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு போகலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டோம். பாஷா திரைப்படத்திற்காக தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:17:25.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன்.

0: 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் 10:18. நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தாவும் பேரனும் வந்து கோடைக்காலம் இல்லையா, அவங்களாம் விடுமுறைக்காக வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ பள்ளிகள் திறந்தாச்சு. அந்த கட்டத்தில் வந்து தாத்தா கிட்ட பேரன் வந்து கேட்குறான் வந்து, ஏன் தாத்தா இவ்வளோ அனலாக இருக்குது, விசிறி எடுத்து விசிறுனா கூட நமக்கு வந்து காற்று வரலையே, இப்படி இருக்கே வெளியில் வந்து ஒரே புழுக்கமாகவும் இருக்குது, வேர்வை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேர்வை இப்படி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் வந்து கோடைக்காலம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். வந்து பருவமழை வந்து சரியாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா கோடைக்காலம் வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, பருவமழை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும்பொழுது கோடைக்காலம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து சில நேரங்களில் வந்து எல்நேனோ இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அங்கே பேரனுக்கும் வந்து சரியாக புரியல, சரியாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேரன் வந்து தாத்தா கிட்டே கேட்கும்போது, அப்போ திரும்பவும் தாத்தா என்ன சொல்கிறார், நம்மளாம் ஒரு காலத்தில் வந்து மரங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருந்தது, அதனால் வந்து கோடை காலங்களில் இருக்கக்கூடிய அந்த அனல் காற்றாக இருக்கட்டும், அந்த கோடை வெயிலாக இருக்கும் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு சுற்று வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைய இருந்ததுனால இயற்கையாகவே வந்து காற்று வந்து வசதி நிறைய இருந்தது, அதனால் அனலும் நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மரங்கள்லாம் எடுத்துடுறோம் இல்லையா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா மட்டுமே தான் இந்த வந்து பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு காண முடியும். எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வீடு குடிநீர் வந்து சேமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோமோ, அதேமாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுட்டு இருந்தோன்னா இந்த கோடை காலத்துலேருந்து நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய காற்று, உஷ்ணம், வெயில் இதுலேருந்துலாம் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அப்போது வந்து இப்போ உடனே பேரன் சொல்கிறான், ஓ அப்போ வந்து மரங்கள்லாம் நம்ம எடுத்ததுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வெப்பம் அதிகமாகுது. ஆமாப்பா, இதுவும் ஒரு வகையான வந்து சுற்றுச்சூழல் மாறுபாடு தான், பொல்யூஷன்னு கூட நம்ம சொல்லலாம். வந்து அந்த வெயில் வந்து சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் வந்து நேரடியாக வந்து நம்மளுக்கு படாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி மரங்கள் இயற்கையாக நமக்கு வந்து படைக்கப்பட்ட நம்ம வந்து அதுக்கு எதிராக செய்கிறதுனால தான் இவ்வளோ விளைகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பேரங்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து நம்மளையே வந்து அது திருப்பி அடிக்கிறது தான் வந்து விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நேரம் 10:20. 35:00.

0: தேவா இசையில் ஆசை என்ற திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
2: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்டு நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.

0: 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை. அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தொழிலகங்களின் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நேரம் 10:30.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் நம்ம கடந்துட்டோம். நம்ம அடுத்த கதைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கப்போமே. ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதிப்பெண் மட்டுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்காது, இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்து மீடியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்படி பலதரப்பட்ட எல்லா மாணவர்களும் வந்து சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம். அதில் சில குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது சார், இதுமாதிரி வந்து நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மென்டர்ஷிப் மாதிரி சில லீடர்ஷிப்லாம் இது ஸ்டார்ட் அப் மாதிரிலாம் நிறையா பண்ண போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர்லாம் வந்து இல்லை சார், எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரோனர்ஷிப் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் அதை தேடி சென்று போயிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கற்றுக்கணும். இன்றைக்கி இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணோ அல்லது வந்து கிரேடோ வந்து நமக்கு வந்து அதற்குண்டான வந்து பணியை வந்து நமக்கு கொடுக்காது. மேலும் வந்து அதுக்கு என்னென்னா நமக்கு தொழில்நுட்பங்கள், அனுபவங்கள், வேறு என்னென்னலாம் டெக்னாலஜிலாம் நமக்கு தெரியணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டால் தான் இன்றைய போட்டி நிறைந்த இந்த காலகட்டங்களில் வந்து நம்மளால் வந்து சர்வைவல் பண்ண முடியும். சும்மாவாக சொன்னாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உண்டான தகுதிகளை வந்து வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இந்த இடத்துல

சொல்லிகிட்டு இருக்காங்க. மாணவர்களும் வந்து ஆசிரியர் எதிர்பார்த்ததை விட நிறைய தகவல்கள் வந்து அவங்க சேகரித்து வச்சிட்ருக்காங்க. இந்த சிறு கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பாற்பட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து வெளியில் இருக்குது. கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம தகவல் களஞ்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரும் மாணவரும் ஒரு உரையாடல் மாதிரி நடந்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ கேட்டுட்ருந்தோம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி.

நிகழ்ச்சி தொடர்பாக நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. கதையும் கானமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், பர்வதவர்தினி ஆன்சப் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்களே திரும்ப இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. அருமையான பாடல்கள், நான் ஆட்டோக்காரன் பாடல் ஆசை படத்தில் ஒழித்த ஒருமுறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ, மிகவும் அருமை, சூப்பர், மிக்க நன்றி, வழங்கிய ஆர்ஜிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஃபேஸ்புக், கதையும் கானமும் கேட்பதற்கு காரணம் அரிய தகவல் ஆபரணம் அளித்த தொகுப்பு அதிசயம், பண்பலை நிகழ்ச்சியின் விளக்கம், பிற்பகல் நேயர்கள் கலையரங்கம், நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். இன்னும் சில நேயர்களுடைய பதிவுகள் வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேயர்களின் நினைவிற்கு, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 செய்தி குறிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை BVS, SC, AH மற்றும் BTEC பட்டப்படிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு BVSV, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழி தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நிதி ஆதரவு பெற்றோர் NRIS ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாடு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கைக்கான தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 மாணவர் சேர்க்கைக்கான செய்தி குறிப்பு கேட்டோம். நேரம் 10:40 50 நொடி.

ஹரிஹரன் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். விஐபி என்ற திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை ரஞ்சித் பாரூட். நேரம் 10:37. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து

நாம் கேட்ட அந்த பாடல் காதல் கோட்டை என்ற திரைப்படத்திற்காக வாலி இயற்றி தேவா இசையில் பி உன்னிகிருஷ்ணன் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:46:45. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, கதையும் கானமும் நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலுக்கு தொடர்ந்து அனுப்பலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்து வந்து என்ன ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோனுடைய கண்டுபிடிப்பு. நமக்கு வந்து இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு ஒருத்தருடைய பேக்கெட்லேயும் நமக்கு வந்து செல்ஃபோன் இல்லாமல் நம்ம இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்கிட்டையும் தனித்தனியாக வந்து மொபைல் ஃபோன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான் எல்லாருமே கையில் வச்சிட்ருக்கோம். அந்தளவுக்கு இன்றையுடைய மொபைல் ஃபோனுடைய தேவைகள் வந்து இன்றைக்கி நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் வந்து நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் நம்ம வந்து வானொலி மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோவாக ஏற்பாடு செஞ்சு நமக்காக சில நிமிடங்கள் கொடுத்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களுடைய யூசேஜ் பற்றி நிறைய சொன்னாலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப எங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்றதை இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அடிக்கிற வெயிலில் வந்து தந்தையும் ஒரு மகளும் வந்து வீட்டில் பேசிகிட்ருக்காங்க. தந்தை வந்து என்ன சொல்கிறாரு, நான் பேங்க்குக்கு போயிட்டு சில வேலைகள்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரேன்.

0: பி பில் கட்டுறது இதுமாதிரி நிறைய பணிகள்லாம் இருக்குது. நான் போயிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும், நீ அது வரைக்கும் படிச்சுட்டு இருன்னு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, தந்தை வந்து மகள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து மகள் வந்து கேட்குறாங்க, ஏப்பா இப்போ தான் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நிறைய வந்துடுச்சு, நமக்கு எல்லாமே வந்து அந்த பே இந்த பேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களே, ஈஸியாக வீட்டிலருந்தே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்பொழுது அப்போ சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறாங்க. இதுமாரி மின்சாரம் கட்டுறது, குடிநீர் கட்டுறது, இதுமாரி நிறைய வசதிகள் வந்து நம்மளுடைய கைபேசியிலருந்தே பண்ணலாம். நீங்கள் எதுக்கு வந்து அங்கங்கே அலுவலகங்களுக்கு போயிட்டு க்யூவில் நின்று காத்துட்டு அதுக்காக வெயிலில் போயிட்டு வரணும், மனக்கட்ட போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிக்கிற வெயிலில் வெளியில் போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையின் மூலயமா நம்ம வந்து இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஒரு ப்ரமோ கேட்போம், ப்ரமோவை தொடர்ந்து நம்ம இன்னொரு கதையும் கேட்போம். வாங்க.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
2: பாதுகாப்பான
1: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
0: என்ன நேயர்களே, ஒரு ப்ரமோ ஒன்று கேட்டோமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கைபேசியில் ஒரு விளைவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் இருக்கும்போது தீமைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நண்பர்கள் இருவர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழித்து சந்திச்சுக்கிறாங்க, சாலை ஓரமாக நின்று பேசிகிட்ருக்காங்க, கை குலுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு ஒரு நண்பர் வந்து சாலையிலே நின்றுட்டுருக்காரு, இன்னொரு நண்பர் வந்து சாலையை கடக்கிறார். அவருக்கு கைபேசியில் வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் என்ன பண்ணுறாரு, அவர் சாலையில் இருபுறமும் பார்க்காம என்ன பண்ணுறாங்க, சாலையை சட்டுன்னு அவர் வந்து கடந்துடுறாரு. அவர் கடக்க முற்படுறார், அதுக்குள்ளே ஃபோன் பேசிக்கிட்டே கிடக்கிறாரு. அதுக்குள்ளே வாகனம், இருசக்கர வாகனம் ஒன்று வந்து அவர் மோதிடுது. இன்னொரு நண்பர் பார்க்குறாரு, அவரை லாபகமாக வந்து காயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக படாத அளவுக்கு அவர் காப்பாற்றி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவருக்கு வந்து தேவையான உதவிகள்லாம் செஞ்சு உட்கார வச்சு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இதனால் நம்ம இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் நமக்கு வந்து அர்ஜென்ட்டான வேலையாக இருந்தாலும் அந்த சாலை கடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களில் வாகனம் ஓட்டும் போதும் சரி, சாலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கைபேசியை வந்து உபயோகிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தவிர்க்க முடியாத ஃபோன் காலாக இருந்து தான் ஓரமாக நிறுத்திட்டு இண்டிகேட்டர் போட்டு நம்ம பேசிட்டு, அல்லது வந்து ஒரு சற்று ஒரு சில நிமிடங்கள் ஓரமாக நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாலையை கடக்கலாம், நம்மளுடைய பணிகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி தேவா இசையமைத்து ஹரிஹரன் சோபனா குழுவினர் பாடிய பாடல்.

கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:57, நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கதையோடு நம்ம நேயர்களுடைய பதிவுக்கு போயிடலாம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கதை, இது கோடை காலம் இல்லையா? கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் பலாப்பழமும் மூக்கணிகளில் வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். விவசாயி ஒருவர் அப்படி தான் என்ன பண்ணுறது, தன்னுடைய தோட்டத்தில் வந்து மகசூலுக்காக ரொம்ப வந்து கடந்த மாதத்துலேருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கார். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து கிடைக்கல. சிறுசாக வரும்பொழுதே என்ன ஆகுதுன்னா எல்லாமே வந்து கோடை வெப்பம் தாங்க முடியாமல் உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுந்துருது. பலாவாக இருக்கட்டும் அல்லது மாம்பழமாக இருக்கட்டும், கணிகள் சிறு கணிகளாக இருக்கும்போதே உதிர்ந்து விழுந்துறதுனால அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார். என்ன நம்ம இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், விளைச்சல் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் சோர்ந்து போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து அவருக்கு வந்து ஆறுதல் கொடுத்து உற்சாகமாக சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இப்போ தான் வந்து கொடையை ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும்னா முக்கணிகள் வந்து பலாவும்

அப்புறம் வந்து மாம்பழமும் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த டைம் வந்து நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம வந்து அதனுடைய நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறாங்க அவரை. அவரும் என்ன பண்ணுறாரு, இப்படியே தோட்டத்துக்கு வந்து மரங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி விட்டுகிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன அளவுக்கு எதிர்பார்த்தாரோ அதோட அளவுக்கு அதிகமாக அந்த அவருக்கு வந்து பலா வந்து மகசூலும், முக்கனிகளில் வந்து அடுத்தது மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக வந்து விளைச்சல் கொடுத்து அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுருக்கு. ஸோ இதனால் நம்ம வந்து எப்பயுமே நம்பிக்கையோடு இருந்தால் நம்மளுடைய செயல்கள் வந்து என்றைக்குமே வந்து வீண் போகாது. நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அருமையான சின்ன சின்ன கிளிய பாடல் இன்று கதையும் கானமும் கேட்டும் மிகவும் அருமை வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பர்வதவர்தினி சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ராஜேஸ்வரி, கதையும் கானமும் அருமை சார், இடையிடையே பாடல்கள் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி பாடல் கேட்டும் ரசித்தோம் ரொம்ப அருமை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன் அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. அலைபேசி போக்குவரத்து சாலை பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என்பது சிறுகதை மிகவும் அழகாக விளக்கியது கதையும் கானமும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. நேரமின்மை காரணமாக சில நேயர்களுடைய பதிவுகள் வந்து தொடர்ந்து படிக்க முடியல. இருந்தாலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களும் அருமையும், அது அதனைத் தொடர்ந்து வந்த கதையும் காணமும் வந்து வீரராகவன், பர்வதவர்தினி, சூளை மனோகரன் உள்ளிட்ட நிறைய நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் காணமும். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: வணக்கம் நேயர்களே. நேரம் 11:02, 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
3: என்றும் இனியவை.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் டி ஆர் மகாலிங்கம். கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

0: டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நினைப்படுத்துகிறோம் நேர்களே, விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேரம் 11:10.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் பி சுசீலா குழுவினர். தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல் அது. பாடல் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. என்றும் இனியவை.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ஆர் ராஜலட்சுமி பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். இசை டி கே ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன்.

0: ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல் கேட்டோம். சொர்க்கம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:25.
1: நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்எம்.

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்பட பாடல் கேட்டோம். பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல், பாடல் வாலி. நேரம் 11:30.
1: போலீஸ்?
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
7: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
8: अगर टाइम मैनेजमेंट सीख लिए और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए, आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी.
7: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

0: இரவும் பகலும் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்க கேட்டும். டிஆர் பாப்பா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அது. பாடல் ஆலங்குடி சோமு. நேரம் 11:36.
1: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, கட்டுப்பாடு.
2: நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
3: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
2: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சிட்டு இருக்கிறேன்.
3: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
2: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
3: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

பிவி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:41. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெற்று விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் ஒரு எண் 2838987171. 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் தொழிலகங்களின் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக் கவிதாலயா பிக்சர்ஸ் வழங்கும் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் சரத்குமார், நயன்தாரா, நெப்போலியன், பிரகாஷ்ராஜ், வடிவேலு, மாளவிகா, லக்ஷ்மி, ரோகிணி மற்றும் பலர். இசை பரத்வாஜ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஹரி, வானொலி வடிவம் ஷங்கர் ஜி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்றும் இனியவை.

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டும். கற்பகம் என்ற திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடிய பாடல். நேரம் 11:45.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3. இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
2: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கண்ணதாசன் பாடல் கேட்டோம். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நேரம் 11:50:40.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். குங்குமம் என்ற திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசை கே வி மகாதேவன். நேரம் 11:58. நிகழ்ச்சி தொடர்பாக நம்மளுடைய நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அனைத்து நேயர்களும் வந்து நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க.

0: மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை பாடல் அனைத்தும் அருமை. கந்தசஷ்டி கவசத்தில் வந்து திருத்தணி முருகா பாடல் ஒலிக்க கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாதேவன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்துமே அருமை சார், சூப்பர். பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையோ அருமை. வீரராகவன், அருமை சொல்லவே வேண்டாம், அவர் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. நாகராஜன், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரன், ராஜேஸ்வரி, பாலாஜி, சின்ன பாலாஜி, பிரேமா, ராணி ஆனந்தன், பாபு, மனோகரன், இளங்கோ, புஷ்பா, இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டும் ரசித்தும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை.

0: நேரம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:35 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில், ரெட்ரோ நேரம் அப்படின்னு கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எஸ் இந்த ஒரு மணி நேரம் 1980s மற்றும் 1990s வெளியான திரைப்படங்கள்லேருந்து தான் நாம் பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக வரக்கூடியது உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சியோட வாய்ஸில் ஒரு இனிமையான பாடலை கேட்டு வாங்க, நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா.

நேரம் 12:07 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கால சூழல் இருக்கும், அல்லது அந்த கதையினுடைய பின்னணியில் அந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கலாம். கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த பாடல்கள் மறுபடியும் மறுபடியும் மனதிற்குள் ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி உங்களுடைய மனங்களுக்குள் ரீங்காரம் இடக்கூடிய பாடல்கள், அதுவும் காலத்தை வென்று நிற்கக்கூடிய 80-90களில் வெளியான பாடல்களை தான் இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, பூங்கதவி தாழ்த்திறவாய்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: ரெட்ரோ நேரம்.

நேரம் 12:18. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பகுதியில் ஒரு பாடல், அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு இசை, அந்த பாடலுக்கும் இசைக்கும் உயிர் கொடுக்கிற மாதிரி நடிகர்களுடைய நடிப்பு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அடுத்து வரக்கூடிய பாடலும் அப்படித்தான். இந்த பாடலுடைய வரிகளை படிக்கும் பொழுது நிறைய கருத்து உரையாடல்கள்லாம் வந்தது. அதாவது என்னென்னா, அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்ற மாதிரி பாடல் வரிகள் அடுத்து வர இருக்கிறது. அந்திமழை பொழியுது, கரெக்டு. இதில் எப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு துளியிலையும் உன்முகம் தெரியுது அப்படின்னு எல்லோரும் யோசித்து அந்த பாட

அவருடைய வரிகளை பற்றியெல்லாம் பேசும்பொழுது, இந்த பாடலுக்கு பின்னாடி, அதாவது இந்த பாடல் உருவான கதைக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த சுவாரஸ்யம்லாம் என்ன அப்படின்றத இந்த பாடலை கேளுங்க. கேட்கும் பொழுது இந்த சுவாரஸ்யம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ரெட்ரோ நேரம். நேரம் 12:25 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நான் அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் நம்போது அந்த பாடலுடைய வரிகளை பற்றி நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது ஒரு துளியில் உன்முகம் தெரிகிறது அப்படின்றது கரெக்டு, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிழையாக இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு உடனே, இல்லை பிழையோடு எழுதுறது தானே கவிதைக்கு அழகு அப்படின்னு, ஆனால் பிழை இல்லாமல் எழுதுனா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது தவறாக எடுத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது காதலினுடைய வயப்பட்டு எழுதக்கூடிய கவிதை, காதலினுடைய அம்சத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் அது. அதனால் நாம் தான் எல்லோரும் சொல்லியிருக்கோமே காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பாடல் வரிகளும் அப்படி அமைந்த பாடலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் எழுந்த சூழலில் இப்படி ஒரு விவாதம்லாம் நடந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய பாடல்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்முடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வகையான ஒரு தாக்கத்தை ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி அடுத்து நம்ம கேட்க போகிற ஒரு பாடல், நீங்கள் சில நேரங்களில் யோசிச்சு பாருங்கள், இது மேலே இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு அழகான பாடல், மூங்கில் இலை மேலே தூங்கும் படிநீரை, தூங்கும் படிநீரை வாங்கும் கதிர் உணினை. இப்போ இந்த மூங்கிலுடைய இலை மேலே ஒரு சொட்டு பனிநீர் இருக்குது, அந்த பனிநீர் எப்போ காணாமல் போகுதுன்னா சூரியனுடைய வருகைக்கு அப்புறம் காணாமல் போகுது. இந்த கற்பனை எல்லாம் கவிஞர்களுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாடலும் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், மூக்குத்தி இருக்குது, அந்த மூக்குத்தியினுடைய பூ மேலே ஒரு காற்று உட்கார்ந்து கொண்டு ஊர்கோளம் போகுதாம். கற்பனை பண்ணி பார்க்கவே எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள். கற்பனையோடு சேர்ந்து கொஞ்சம் காதுகளையும் கடன் கொடுத்து கேளுங்கள். இந்த பாடலும் நிச்சயம் உங்களுடைய செவிகளுக்கு சிறப்பு செய்யும். கேட்கலாம் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 12:31 40 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த சுட்டரிக்கக்கூடிய கோடை வெயில்ல நமக்காக ஒரு அழகான சாரலோடு கூடிய ஒரு மழை பெய்யுது. கற்பனை தான் எல்லாமே. அப்படி மழை பெய்யும் பொழுது அந்த சூழ்நிலையை நாம் எவ்வளோ சந்தோஷத்தோடு வரவேற்போம், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாடலில் இந்த மழை காலத்தில் வரக்கூடிய மேகம், எப்போவுமே வானத்தில் ரெண்டு மேகம் இருக்குது, அதில் கார்மேகம் மழையை தரும், வெண்மேகம் அழகை தரும். அந்த கார்மேகம் அப்படியே அழகாக தவழ்ந்து வந்துட்டுருக்குது. அந்த மேகம் ஒன்று தவழ்ந்து வந்து நம்ம மடியில் உட்காந்து ஊஞ்சலாடினா எப்படி இருக்கும்? எஸ் அப்படித்தான் அடுத்து வரக்கூடிய பாடல். வாங்க அந்த மேகத்தை ஊஞ்சலாக வச்சு எப்படி பாடுறாங்கன்னு கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: உமது தொகுப்பு வசீகரம், இதமான வார்த்தைகள் அலங்காரம், இன்றைய பண்பலை பெருமிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துருகநல்லி கோவில் கொட்டாய்சி கனகராஜ் ஜெயக்கொடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து எஸ் கண்ணன், மேலப்பேட்டிலேருந்து தயாளன், இத்தனை நேர்களும் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்கள் எல்லாரும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. முரளி மாடம்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜ்குமார் விச்சூர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ரீஜா மனோகரன் சூழலிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. தெய்வீக ராகம் பூங்கதவை தாழ்த்திறவாய் ஒரு இனிய மனது அந்திமழை மூக்குத்துப்பு மலை பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லிட்டு அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சாந்தி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முதல் பாடல் அருமைன்னு சொல்லிட்டு இன்ப ராகம் இதயம் மகிழும் ரெட்ரோ நேரம் இருக்கும்.

0: ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ஹுசைன் ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். அது ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 to 70 வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்சிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்களிலிருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவு வந்து அப்ப வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணிருக்காங்க, கொடுத்தா என்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலாம் இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு

0: 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முலான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: ネラム。
1: நேரம் 12:51 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில அடுத்து உங்களுடைய செவிகளுக்கு வரக்கூடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் எழுதி இளையராஜாவுடைய இசையில இளையராஜாவும் ஜென்சியும் இணைந்து பாட வராங்க. இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் அலைகள் ஓய்வதில்லை. இந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வாங்க. ரெட்ரோ நேரம் பகுதியுடன் நிறைவு பகுதியை நோக்கி நாம் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் கனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம், வாங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் நேர்களே, 1:38 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவு செய்து கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நம்பர்ஸ் நீங்க என்னோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் இதுதான், 2952-0853-2838-9871. வெளியூர் நேர்களா இருந்தா சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். தொடர்ந்து இந்த ஒரு வாரத்துல யார் யாரெல்லாம் மழைப்புல வந்தீங்களோ அந்த நேர்களை பெருந்தன்மையோட கொஞ்சம் விளங்கி நீதுங்க, அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பேசியிருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாரும் அவங்கவுங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசைதான். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம மதிப்பளிக்கணும்ன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் முன் வச்சுட்டு நாம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ இந்தியன் படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: இருக்கேம்மா. நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தேவா சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து எனக்கும் கமல் படம் தான், வாழ்வே மாயன்னு ஒரு படத்துல வந்தனும் அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கு அந்த பாடல். காரணம் என்னன்னா அந்த கமல் நடிப்பு, அந்த எஸ்பிபி பேக்ல பாடுவோம், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாடுற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி தேவா சார். உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப வர இருக்குது, இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நன்றி, நன்றி. நேர்களை நீங்களும் இது மாதிரி தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2952825353 2878817. இப்போ நாம கேட்கலாம் வாழ்வே மயம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: நேரம் 1:08:50 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட அழைப்பில் வந்து பேச போற முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: முதல் நேயரா? ரொம்ப நன்றி.
0: நீங்க தான் முதல் நேயர், சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை 7 கிணறு தேவா.
0: தேவா சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா

0: நேரம் 1:14 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட இணைய போற நேயர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: திருவற்றியூர் பத்மாவதிங்க.
0: திருவற்றியூர்ல இருந்து பத்மாவதி அம்மா பேசுறீங்க, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணுமா?
1: பரிசி வீரன். அந்த ஊரவரம் புளியாமரம்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா. திருவற்றியூர்ல இருந்து பத்மாக்காக இந்த பாடலை கேட்டலாம். அடைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இணைந்திருங்கள் நேர்களே. அவங்க கேட்ட மாதிரி பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடம் கட்டிட என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க ரியா கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

0: அப்படி போலீஸ் தப்பு.
1: எட்டி எட்டி பார்த்தால் வயிறவ பொன்னடி நீ தாண்டி அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாடி அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாடி அட இந்த வண்டி படிக்க எனக்கு வைக்க ஆகுதடா.

நெத்தியில பட்டு வச்சு நெறி வரணும்.

0: ஆதிவீரன் படத்துல இருந்து பாடல் கேட்டு வரும்போது நேரம் சரியா 1:20 நம்மளோட அழைப்பில் கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சார், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சவுகார்பேட்ல இருந்து ராஜா பேசுறேன்.
0: ராஜா சார், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி மாதிரியே நல்லா இருக்குங்க.
0: ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க
1: ப்ரோக்ராம்லாம்.
0: சரிங்க சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: கர்ணா படத்துல இருந்து, கர்ணன் படத்துல இருந்து கண்டா வர சொல்லுங்க.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப ஒலிக்குது, கேட்கலாம்.
1: கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் போட்டுருங்க.
0: ஓகே சார், ஓகே சார். எல்லாருக்காகவும் சேர்த்து கர்ணன் படத்துல இருந்து பாடல் இப்ப நம்ம கேட்க போறோம். மாரி செல்வராஜோட இயக்கத்துல பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது, கேட்கலாம். வாங்க.

0: நேரம் 1:25 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து எங்களுடைய நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: திருவுற்று நாகராஜ் டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: நாகராஜ் சார் சொல்லுங்க.
1: ஆயிரம் நிலவே வா படம் பேரு, அதுல வந்து தேவதை இளம் தேவி.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: ஓகே மேடம்,
0: ரொம்ப நன்றி சார்.

0: 36 நிமிடம் ஆகுது. நிகழ்ச்சியில் எழுதக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணில இருந்து தமிழ்ந்து பேசுறேன்.
0: தமிழ்ந்து சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க பேசுங்க.
0: ரொம்ப நல்லா இருக்கம்மா. எந்த படத்துல இருந்து பாடல் வேணுமா?
1: காசி பாட்டுல இருந்து மானுத்தோல் அந்த பாட்டு.
0: ஓகேம்மா, ஓகேம்மா. அரியவனோட குரல் அந்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது, கேட்கலாம் வாங்க. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட டயல் பண்ணி பேச வேண்டிய நம்பர் 2952-0853-2838-9871. இந்த நேர்கள் இந்த எண்ணில் நேர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். திருத்தணியிலிருந்து பேசின தமயந்திக்காக இந்த பாடல் இப்போ ஒழிக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: சரியா ஒரு மணி 41 நிமிடம் 53 நொடி ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்து நம்மளோட இணையப்புற நேயர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை கோசப்பேட்டை கந்தசாமி கோயில் தெரு, உமாசங்கர்.
0: உமாசங்கர் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலம், நலமறி ஆவல் மேடம்.
0: சொல்லுங்க உமாசங்கர் சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு காயத்ரி மேடம்.
0: காயத்ரி படத்துல இருந்தா?
1: காயத்ரி இருந்து பஞ்சர்ணாசலம், பி எஸ் சசிரேகா பாடினது, இளையராஜா இசையில் 1980 வந்தது மேடம்.
0: பாடலோட பேரே சொல்லலையே, மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே.
1: காயத்ரி, காயத்ரி, காயத்ரி.
0: படம் பேர் கரெக்ட், பாட்டு எந்த பாட்டு?
1: பாட்டு வாழ்வே மாயம்.
0: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உமாசங்கர் சார். உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:45 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அயப்பாக்கம் அபலா நகர்ல இருந்து கமலா பேசுறது மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேன். அயப்பாக்கத்துல இருந்து கமலா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து இதயக்கனி.
0: இதயக்கனி
1: பாடல் வந்து நீ நல்லா இருக்கணும் நாலு முன்ன அந்த பாடல் மேடம்.
0: ஓ, என்ன சொல்றீங்களா, நல்லா இருக்கணும்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கமலாம்மா. நிகழ்ச்சியில என்ன இருக்கு, உங்களுடைய விருப்பமான பாடல் இதை வருது கேளுங்க. நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும், அதாவது கடந்த ஒரு 3 நாட்களாக இல்லை ஒரு 4-5 நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நேயர்கள் மறுபடியும் அழைப்பில் வராமல் புது நேயர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. ஸோ நிச்சயமாக ஒரு வாரம் கழிச்சு கூட மறுபடியும் நீங்கள் அழைப்பில் வந்து பேசலாம். உங்களுடைய விருப்பமான பாடல் நிச்சயம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அயப்பாக்கத்திலிருந்து கமலாக்காக இதயக்கணி திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சார், மௌலி சார், மனோகர் சார், வி கோபாலகிருஷ்ணன் சார், விசு சார், கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ் போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீங்க. அந்த நேயர்களுக்காக வாய்ப்புகளை விட்டு கொடுத்த மற்ற நேயர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எஸ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நம்ம ஸ்டைல் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிகழ்ச்சி கேட்குறவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இன்றைக்கி நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் திருவிழான்னு வந்துட்டால் என்ன மாதிரியான கலக்கல் பாடல்கள் போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி பாடல்கள் தான் இப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக. பேரரசு எழுதியிருக்காங்க, ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்காங்க, அண்ட் பென்னிதயாள் சுஜித்ரா பாட்டின பாடல். பாண்டி திரைப்படத்திலிருந்து இதோ.

0: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: ஓகே, 102.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைலில் வந்து அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இதோ உங்கள் அனைவருக்காகவும் அடுத்த பாடல். சிற்பி இசையமைச்சிருக்காங்க, உளவாளி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
4: அப்படி போடு

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: மதராசு சீமையிலா மவராசம் பிறந்த நாளா, நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி

ஓகே, நீங்கள் வந்து கேட்டு ரசிச்சிங்க பாடல், இளையராஜா எழுதி இசையமைச்ச மலேசியா வசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சிங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக கங்கை அமரன் எழுதியிருக்காங்க, இளையராஜா இசையமைச்சிருக்கார், சித்ரா அண்ட் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல்.

0: வாழ்வையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

கே சரவணன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. மாணிக்க விநாயகம் பாடிய பாடல். தாயு மாணவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சீங்க. ரெண்டு மணி 46 நிமிஷம் ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில, அதாவது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கஸ்தூரி ராஜா எழுதியிருக்காங்க, இளையராஜா இசையமைச்சிருக்காங்க, ஸ்வர்ணலதா அண்ட் கங்கை அமரன் பாடிய பாடல் வீரத்தாளாட்டு திரைப்படத்திலிருந்து காத்திட்டிருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடுத்த பாடல், அதாவது நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். 2:52 ஆயிடுச்சு. உங்களுக்காக மனுவன் சித்ரா பாடிய பாடல் கங்கையமரன் வரிகளில் இதோ கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 4:03 ஓடோடி வர ஓகே இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது,
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம்

0: பற்றிய தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு உயர்வதுடன் சுற்றுச்சூழலிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்களை தொழிலகங்களில் அறிமுகப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பழைய மற்றும் அதிக மின்சாரம் நுகரும் இயந்திரங்களை மாற்றி குறைந்த ஆற்றலில் அதிக செயல்திறன் வழங்கும் நவீன கருவிகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது. இதன் மூலம் தொழிலகங்கள் மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி திறன் மேம்படுவதுடன் கார்பன் உமிழ்வும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆற்றல் தணிக்கை அல்லது எனர்ஜி ஆடிட் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் எந்த பகுதிகளில் அதிக ஆற்றல் வீணாகிறது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய தேவையான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன. உயர்திறன் மோட்டார்கள், எல்இடி விளக்குகள், தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள், கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த ஆற்றலில் அதிக உற்பத்தியை வழங்குகின்றன. இந்த திட்டம் தொழிலகங்களுக்கு பொருளாதார நன்மை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மின்சார தேவை குறைவதால் புதிய மின் உற்பத்தி நிலையங்களின் அழுத்தமும் குறைகிறது. ஒரு தொழிற்சாலை தனது மொத்த மின்சார பயன்பாட்டில் வெறும் 10% சேமித்தால் கூட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஆற்றல் சேமிப்பு என்பது வெறும் செலவு குறைப்பு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான நடவடிக்கை. ஆற்றலை சேமிப்போம், வளமான தொழில்துறையை உருவாக்குவோம், பசுமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிவிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: 102.3 பாட்டுக்கு இட்டா டான்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை
2: பரத்வாஜ், கதை வசனம் இயக்கம் ஹரி, நடிப்பு சரத்குமார், நெப்போலியன், பிரகாஷ் ராஜ், வடிவேலு, நயன்தாரா, மாளவிகா, லக்ஷ்மி, ரோஹிணி ஆகியோருடன் பலர். ஐயா திரைப்பட ஒலிச்சித்திரம்.
3: 1971 வருஷம், இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்த நேரம். மழை தண்ணி இல்லாம தமிழ்நாடு முழுதும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு. பசி பட்டினியில மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் சமூக அக்கறை உள்ளவங்க கஞ்சி துட்டி முகாம் ஆரம்பிச்சு ஏழை வாழங்களுக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க.
4: வணக்கம். ரொம்ப தாமதமாயிடுச்சோ.
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா.
4: ஐயா தர, நாங்குநேரி கடையம் பக்கத்துல சோறு தண்ணி இல்லாம பசியில 20 பேர் செத்து போயிட்டாங்க.
6: ஐயோ,
4: நம்ம கிட்ட காசு இருக்கு, காசை கரைச்சு கஞ்சியா குடிக்க முடியும். எங்க ஊர்ல அரிசி எல்லாம் சுத்தமா தீர்ந்து போச்சு, எல்லாரும் பசி பட்டினியா கிடக்குறானுவ. என்ன பண்றதுனே தெரியல.
6: வீட்டுல விதை நெல் வச்சிருக்கேன், ஒரு 4 மூட்டை எடுத்துட்டு போ.
4: விதை நெல்லையா?
6: பரவாயில்ல, எடுத்துட்டு போ. பணக்காரங்க இருக்கிற அரிசியை வச்சு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஏழைங்களை யார் பாத்துக்கிறது?
4: ஐயா தர, வா எம்எல்ஏவை போய் பாப்போம்.
7: என்ன ஐயா தோட மாரசாமி, எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க?
6: எல்லாரும் அரவயிரும் குறவயிருமா இருக்காங்க. கையில இருந்த அரிசி எல்லாம் கூட தீந்து போச்சு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும்.
7: அப்ப நாங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல 1 மூட்டை அரிசி தான் இருக்கு. உனக்கு வேணும்னா 5 படி எடுத்துட்டு போ, அதை விட்டுட்டு ஊருக்கே கேக்க.
6: மெட்ராஸ் போன் போட்டு கோட்டையில கேட்டோம், நம்ம ஊருக்கு 4 லோடு அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க.
7: அப்ப நான் சொல்றது நம்ப மாட்டியாவே? இல்ல மாரசாமி, ஐயா தோட வேற ஜாதிக்கார பையன் பேசுறான், நீ நம்ம சொந்தக்கார பையன்.
8: இதுக்கு மேல அரிசியை பதுக்கி வச்சிருந்தோம்னா குடோன்குள்ள பூந்தாலும் பூந்துருவான்னு கொல்லத்துக்கு பேசிருக்கேன். நாளைக்குள்ள லோடு போகணும். செங்கோட்டை வழியா போவாம கள்ளிக்கட்டி காரையார் வழியா போ சொல்லு.
4: சரிங்க.
7: நமக்கு தரவா பைக்
6: நம்பிக்கை
4: பாத்தில இவங்க குடிக்கிற கஞ்சி நினைக்கணும்னா நீ எம்எல்ஏ ஆகணும்.
9: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
9: வணக்கங்க. வணக்கம் தம்பி.
4: கும்பிடுறங்க. வாசல தர, எங்க வேணாலும் ஆளை காணும் பார்த்தேன், கரெக்டா வண்டிய
9: பாத்தியால? சாதி வேற வேற இருந்தாலும் ஐயாவோட பிள்ளையும் மடசமையாவும் மாமத்திர மாதிரி பழகிறாங்களா?
4: அதிக நட்புடானே நம்ம ரெண்டு சாதிக்காரங்களையும் கட்டி போட்டுருக்கு.
9: நீ போன வேலை நடக்கல,

0: ஐயா,
1: ஏறி விஷயமா பேசணும். எல்லாரையும் சாயங்காலம் கோயில் பாறைக்கு வர சொல்ல.
0: சரிங்க ஐயா.
2: எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து ஆபீஸ் சட்டசபைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வேலையாவது நல்லா சாப்பிட்டுருப்பீங்களா? ராஜினாமா பண்ணது நல்லதா போச்சு
1: ஐயா. ஏரி சம்பந்தமா கவர்மெண்ட்ல கொடுத்த எஸ்டிமேட்ட பாக்கணும். சுந்தரம், அதை தம்பிட்ட கொடுங்க.
2: இந்தாங்க தம்பி.
1: உனக்கு
2: வேண்டாம்னா சரி.
1: அவனா சொல்லட்டும், அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம்.
3: ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் 30 பேர் தான் வந்து நிக்கிறீங்க. அதுலயும் பாதி பேர் வாங்கின கடன் திருப்பி கொடுக்க வேண்டாமாங்கிற சந்தோஷத்துல வந்து நிக்கிறீங்க. ஆனா ஐயா ஊருக்கு போயிட்டு வந்து 500 பேர் போய் நிப்பீங்க.
4: அதுவும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை ஏத்துறேன்னு தோத்துட்டு தான் இருக்கீங்க.
3: அதுக்குன்னு விட்டுற மாட்டல. ஜெயிப்ப என் அப்பா, சத்தியமா ஜெயிப்ப. அப்பா இதுக்கு என்ன பாதி சொத்தை எழுந்துட்ட? மீதி எழுந்தாலும் பரவாயில்ல. நீ எழுந்த அந்த எம்எல்ஏ பதவியை பிடிப்ப. உன்னை கொண்டு அந்த ஐயாவை கொள்ளுவேன்.
5: கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன்
6: ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா.
7: தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் இதே மாதிரி பிரச்சனைக்காக நிறைய மனுக்கள் வந்திருக்கிறதுனால உங்க ஊருக்கு மட்டும் தனியா தூர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
1: நம்ம ஊர் ஏரியா தூர் வர்றதுக்கு 34 லட்சம் ரூபாய் ஆகுமா? தற்சமயம் அரசாங்கத்துல அவ்வளவு பணம் இல்ல. ஒரு 6 மாசம் பொறுத்துக்கணுங்கன்னு சொல்றாங்க ஐயா.
8: ஏப்பா 6 மாசம் நாம பொறுத்துக்கலாம், வர்ற பருவமழை பொறுத்துக்குமா?
9: எல்லாம் சில தூரம் வந்துடல.
1: தம்பி நீ ஏதாவது சொல்லணுமா? ஐயா நம்ம ஊர் ஏரியா தூர் வர்றதுக்கு 34 லட்சம் ரூபாய் ஆகாதியா? என்னையா சொல்ற? ஆமாங்க, கணக்கு போட்டு பார்த்ததுல 9 லட்சம் சொச்சம் இருந்தா போதும் தோணுதியா?
10: நம்ம ஏரியில இருக்க தண்ணியை பயன்படுத்துற 6300 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட ஏக்கருக்கு 150 ரூபாய் வசூல் பண்ணோம்னா நாமளே நம்ம ஏரிய தூர் வாரிடலாம்.
8: சரியா சொல்ல செல்ல தூர.
1: பரவாயில்லையா, அந்த 9 லட்சம் சொச்சத்தையும் நாமளே செலவு பண்ணிடலாம்.
8: சரிங்க ஐயா. இப்பா என்ன விட்றாத, என் பங்கு நானும் கொஞ்சம் தரேன்.
1: என்ன செலவாகுதோ அது அரசாங்கமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஐயா நாங்க வரோம்.
8: வரங்க.
1: இந்த ஐயா
5: நீங்க தானே எங்க தாத்தாவை கொன்னீங்க
11: ஐயா? அது கருப்பு சாமியோட மகன்.
1: நெஞ்சு மனசுல நஞ்ச வச்சிருக்கான்.
3: அந்த ஆளு ராஜினாமா பண்ணி சென்ட் அடிப்பான். நீங்க அதை திருப்பி கொடுத்து சென்ட் அடிப்பீங்க.
1: ராஜினாமாவை திருப்பி கொடுக்கலனா அந்த மாசத்துல ஐயா எலெக்ஷன் நிக்காமலே ஜெயிச்சுடுவார். புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு பார்த்தா படுத்துல தூங்கிட்டு
3: இருக்கு. தலைவர் உண்ட என்ன சொல்ல சொல்றாரு தெரியுமா? கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலனா அரசியலுக்கு லாயக்க இல்லைன்னு சொன்னார். அப்படிதானே?
1: இல்ல, வர்ற எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டார்.
3: சீட்டு வந்து சீக்கிரம் ஐயா காலி பண்ணு. ஐயா கிட்ட இருந்து மானசாமி பிரிச்சு நம்ம ஜாதி போட்டு 50,000 வாங்க பாரு.
1: ரெண்டுல ஒண்ணு நடந்தா நாங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சீட் வாங்கி தரோம்.
3: ரெண்டுமே நடக்கலன்னா
1: நீங்க கட்சியை விட்டு போயிடுங்க, நாங்க வேற ஆளு நடத்திக்கிறோம்.

0: ஐயா நல்லா இருக்கீடா?
1: நல்லா இருக்கேன்
0: பாட்டி. வாசலதுரை அண்ணா அண்ணே எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க அத்தை.
2: வாசலதுரை நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன்.
2: 2004 செப்டம்பர் 3
1: திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி.
2: இதெல்லாம் படிச்சு காமிச்சுக்கிட்டு எங்க கையெழுத்து போனு கையெழுத்து போட்டு போறேன்.
1: அதுலமா எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தான்?
2: நான் இனிமே தெரிஞ்சுட்டு புதுசா என்ன பண்ண போறேன்? எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏமா செல்லத்துறை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போற.
0: வாங்க போங்க.
2: அனுபவிங்க.
0: சங்கரன் கோயில்ல ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா படிச்ச பொண்ணு. நீ சரின்னு சொன்னா போய் பாக்கலாம். என்னையா சொல்ற?
3: என்னமா பிடிக்கல? என்ன பிடிக்கல? பாத்துட்டு சரியா பிடிக்கல.
0: என்னையா இது? ஒண்ணும் சொல்லாம கை கழுவிட்ட.
1: பயமா இருக்கு.
3: நல்லா சாப்பிட்டீங்களா? ரெண்டு முட்டைக்கு 4 முட்டை, ஒரு மீனுக்கு 5 மீன், வச்சது எதுக்குன்னு தெரியுமா?
4: ரெண்டு பரதேசிகளுக்கு அன்னதானம் போடுறதா
3: வேண்டிக்கிட்டியா? இல்ல, உங்களால எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்.
4: என்ன காரியம்?
3: நான் செல்லதுரா தானே கட்டிக்கணும். நான் அவரை லவ் பண்றேன், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.
5: வாமா. என்ன திடீர்னு வந்திருக்க?
3: ஒண்ணு இல்லாத, உங்க புள்ள மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்ப கழட்ட முடியல.
5: வெள்ளிக்கிழமை விதமா கையில போட்டுக்கதே கழட்டுற. நீயே வச்சுக்க, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன். அரிசி போட்டு வந்துரு.
4: ஓஹோ, மோதிரத்தை குடுக்கற சாக்குல செல்லத்துறைய பாக்குறதுக்காக வந்திருக்க. உண்மையிலே உனக்கு மோதிரத்தை கழட்ட முடியலன்னு சொல்லு.
3: அவர் ஞாபகமா வச்சுக்கதா?
4: ஆசையெல்லாம் பலிக்காது.
3: யோ, உன் வாயில உடம்புல போட்டு கொடுத்த. உங்களுக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளையும் பெத்தாச்சு. உங்க வயசு தானே அவருக்கும் ஆகுது. அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா?
4: நான் எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன், அவன் கேக்கல. அவன் மனசு கல்லு மாதிரி.
3: கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்.
4: நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணனும்?
3: தினமும் செல்லுகிறாத்தா எங்க வராரு எங்க போறாருன்னு சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
4: ஓகே டன்.
6: நாதா எப்படி இருக்க?
5: நான் நல்லா தான்
6: இருக்கேன். ஒரு ஓட்டு குறைவுன்னு பார்த்தா கேள்வி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
2: என்ன விஷயம்?
6: என்னடா வரக்கூடாதா? நான் தம்பி மகன், ஒண்ணு விட்ட வந்தாலே நானு. நீங்களா உட்கார சொல்லுங்களா.
0: சொந்தம் கொண்டாட வந்துட்டான்.
2: என்ன வேணும்?
6: நீங்க நம்ம ஜாதி சங்க தலைவராச்சு, நல்லது கெட்டது உங்களை கெட்டு தானே
2: செய்யணும். இப்ப என்ன கெட்டு போச்சு?
6: பாட்ட குடிச்சல பஸ் ஸ்டாண்ட் திறக்க, நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் ஊர்வலமா போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கணும். அதுக்கு உங்க சம்மதம் வேணும்.
2: நான் சாதி சங்க தலைவரா இருக்கிறது எல்லா சாதிக்காரனும் ஒத்துமையா இருக்கத்தான், பகையை வளர்க்கறதுக்கு இல்ல.
6: அண்ணா நீங்க ஐயா தப்பாவ புரிஞ்சிருக்கீங்க. அவர் உங்களோட பழகுறத நம்ம சாதி ஜனங்களோட ஓட்டுக்காக தான்.
2: ஐயா துறைக்கு எவன் தெய்வம் தேவையில்லை, அவன் செஞ்ச நல்லதுக்கு தான் ஓட்டு விடுவது.
6: அண்ணா அவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு, நெசத்துல ஜாதி வெறி பிடிச்சவர்.
2: தேவர் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். பேசாம
6: போறேன். ஏன்னா இப்ப என்ன சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவரால் தொண்டை அடிச்சு நிக்கிறப்ப தண்ணி ஊத்த இந்த தம்பி தான் வரணும். அப்ப வரேன்.
2: வண்டி எடுக்கும் போது பிரேக் பிடிக்குதான்னு பாத்து எடுக்கிறது
4: இல்ல முத்து.
2: வண்டிக்கு என்னாச்சுன்னு பாரு.
4: சரி
2: இங்க வந்த?
3: இல்ல செங்கல் வாங்க வந்தேன்.
2: மாமா எதுவும் சொன்னாரு?
4: இல்லையே, தகவல் எதுவும் சொல்லலையே.
2: எத்தனை லோடு மாவணும்?
3: லோடு எல்லாம் இல்ல, ஒரே ஒரு செங்கல் போதும்.
2: ஒரு செங்கலா? மொத்த செங்கல் வச்சு என்ன பண்ணுவ?
3: இங்க வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அங்க ஒரு சாமி வைக்க போறேன்.
2: எடுத்துக்கமா.
3: உங்க கையால நீங்களே எடுத்து கொடுங்க. எவ்வளவு காசு?
2: காசா
3: இல்ல, சாமியா வைக்கிறது இனமா வாங்க கூடாது.
2: சரி நீ வைக்கிற சாமிக்கு இதை என்னோட காணிக்கையா வச்சு.
4: என் அப்ப ஒருத்தனை பெற்றதுனால இத்தனை வருஷம் காக்க வேண்டியதா போச்சு, அதுக்காகவே எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கேன்.
6: அத பாரு, 6 பிள்ளைங்க, ஒருத்த விட்டா ஒருத்த விட்டாயாண்டா ஐயாவ.
2: 6 எப்படிங்க?
6: வயித்துல இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்ல.
2: ஆமா இறங்கிடும்.
6: பண்ணி 10 குட்டி போனோம், யானை ஒண்ணுதான் போனோம். பண்ணியால யானை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு
4: நினைச்சேன்.
6: அப்புறம் பாம்பு 10 குட்டி போட்டாலும் பறந்துக்கு ஈடாகுமா நினைச்சேன்.
4: நினைக்கிறேங்க.
6: ரெண்டுல ஒண்ணு நினைச்சேன். என்ன நினைச்சு சொல்லு.
4: அப்படி இருந்து
6: நினைக்கிறேங்க.

0: அண்ணே, ஐயா கோபால சமுத்திரத்துக்கு தனி டேங்க் திறக்க நாளைக்கு போறாருண்ணே.
1: ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கோம், இந்த தடவை ஜெயிச்சாகணும். ஐயா தப்பிக்க கூடாது, மேலிடத்துல எல்லா சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு, எதுக்கும் பயப்படாது.
2: சரி மாமா.
3: டேங்க் பழசா போச்சுன்னு தெரிஞ்சதும் ஐயா உடனே பூசு கட்டி கொடுத்துட்டார்ல.
4: கட்டி 15 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள விரிசல் விட்டுருச்சு. அந்த கான்ட்ராக்டர் மேல சட்டப்படி கேஸ் போட்டிருக்கு, அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பழைய டேங்க் இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுந்துடும். கூடிய சீக்கிரம் அதை அப்புறப்படுத்திடுவோம். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா?
5: ஐயா என்ன இருந்தாலும் வண்டி விட்டு இறங்காதீங்க.
6: தம்பி சொல்லி இருக்குது இறங்க கூடாதுன்னு.
5: செஞ்ச தப்புக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு சந்தோஷப்படுறியா? நான் நினைச்சனா உன் அருவம் தெரியாம அறுத்துருவேன். உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாது. ஐயா சொன்ன வார்த்தை
7: கட்டுப்படுதான். உனக்கு கோபம் வந்தா தான் அருவாலை எடுப்பேன். ஆனா நான் சந்தோஷத்துக்கு ஆட்ட விட்டுவேன், சண்டை வந்தா ஆளை விட்டுவேன்.
8: நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், நான் வெட்டின பிறவு யோசிப்பேன். உங்க ஐயாவை நீ காப்பாத்தணும்னா என்ன கொல்லணும். கொல்லாம விட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவுகால
5: நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் எங்க ஐயாவை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது.
8: செஞ்சு காட்டுற,
5: செஞ்சு பாரு.
3: நீ ஒத்த வார்த்தை சொல்லு. இப்ப அந்த கருப்பு சாமி பழ வெட்டி சாஞ்சிட்டு வந்துடுற. நாலு ஊருக்காரங்க நல்ல ஒத்துமையா இருக்கிற பெரிய கதிரை வேலை பார்த்துட்டு இருக்காம.
5: போய் விட்டு, அவன் தான் செஞ்சான் என்ன ஆதரவு வச்சிருக்கேன். அவன் மேல கைய வச்சா நாளைக்கு உங்களுக்குள்ளே பிரச்சனை வரும். வரும் எப்படி ரெண்டு சாதிகாரன் ஒத்துமையா இருப்பான்.
3: அதுக்காக அவன் ரெட்டப்பட வேலை எதுவானாலும் செய்வான். அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா?
5: உங்களுக்கு என்ன காப்பாற்ற உரிமை மட்டும் தான் இருக்கு. கருப்பு சாமியை தண்டிக்க உரிமை யாருக்கும் கிடையாது. ஏயா எனக்கு ஒண்ணு நீ பார்த்து சும்மா இருப்பியா? அதான் அப்ப நான் அடிச்சு கொண்டு இருக்கேன்.
4: என்ன சொல்லு?
9: எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வலிக்கிறாங்க.
5: வெளிக்கு போயிட்டு கழுவுறது கஷ்டப்படுறப்ப கொஞ்சாதி மட்டும் தான் கழுவி விடுவா. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, சில காரியங்களை தாய் கூட செய்ய மாட்டேன், கொஞ்சாதி தான் செய்வான். உங்களே கை நீட்டி அடிக்கிறியா?
10: என்ன
5: அறிவு அந்த காலத்துல நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா படிச்சு கிடைச்சோம். இல்ல பெயிலான மறுபடியும் படிச்சு வச்சிட்டு போறா.
11: ஊரு கட்ட கழுத அங்க வந்து கதை சொல்றாளா? ஏலா உன்ன மாதிரியே அவன் பொண்ணு அடி வாங்கினது அங்க போய் ஒப்பற வைக்கலாளா?
12: நீங்க தான் பெருமை பட்டுக்கணும்.
5: போன செல்விட்ட குடுக்கறேன், அடிச்சது மன்னிப்பு கேளாம. இந்த பேசு.
11: ஏ தண்டச்சோறு கழுத வீட்டு வா, கட்டி வச்சு தோலை
9: உரிக்கிறேன்.
5: சொல்லிட்டு இருக்க மறுபடியும் பிள்ளைய வைக்கிற. ஏல பிள்ளைய வீட்டுக்காரமா இங்க வச்சுக்கிடுவாமா.
11: வச்சிக்க வச்சிக்க, கல்யாணிக்கு சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கும்.
5: ஐடியா படிச்சு சரியாது இல்லையா? ஏன் சரியாது?
12: நல்லா ஐடி என்ன பண்ண போறேன்?
5: நல்லா இல்லையா பாஸ் ஆயிருப்ப.
12: பாஸ் ஆகி
5: நேர்கொண்டு காலேஜ்ல படிக்க போயிருப்ப.
12: காலேஜ்ல படிச்சு
5: படிச்சு முடிச்சு தேவைன்னா ஒன்னு வேலைக்கு போலாம். இல்ல நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்.
12: படிச்ச மாப்பிள்ளைன்னா உங்கள மாதிரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே.
5: நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற?
12: யோசிச்சு பாருங்க, பதில் புரியும். பரீட்சையில பெயிலானா மறுபடியும் பாஸ் ஆயிடலாம். நீங்க வாழ்க்கையிலேயே பெயில் ஆயிட்டீங்களே, அதை நினைச்சு அத்தவமா

0: அப்புறம் இன்னைக்கு ராத்திரி முக்கூட உள்ள கோயில் திருவிழாவுக்கு போறோம். யார் தெரியுமா கரகாட்டம்? காரியாப்பட்டி கங்கம்மா.
1: இல்ல எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். போய் வேலையை பாருல.
0: என்னது சொல்லாம சொல்லாம திருப்பி இப்படி திருந்திட்டா?
1: நேற்று வரைக்கும் நான் தனி மனுஷன். இன்னைக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு கொடுக்குறேன்.
0: நாளைக்கே கல்யாணத்துக்கு பிறகு அவ அப்பா அம்மா எனக்கு மாமனார் மாமியாரு, அக்கா தங்கச்சி பதினி குழந்தை, அண்ணன் தம்பி எனக்கு மாமன் மச்சா ஆப்பறேன். சோ ஒரு ஊரே எனக்கு உறவா இருக்கலாம். காரணம் யார் தெரியுமா?
2: யாரு?
0: மாப்பிள்ளை ஆப்பறம் தான் தானே. ஓஹோ, நானே பொறுப்பு இல்லாம ஒரு மாதிரி பொறுக்கி கூட தேவை கிட்ட கிளம்பாட்டான் கரகாட்டான்னு சொத்துனா என் உறவுக்காரர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்?
2: என்ன பழக்கம் மறந்துட்டு?
0: அது காமோ இது காபி?
2: கிமு கிபி தெரியாது. என்ன காமோ காபி?
0: கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்.
3: என்ன
1: விட்டு கல்யாணம் போச்சு. அத சொல்றேன்.
4: கல்யாணம் நின்று போச்சுன்னு அழுவுறீங்களா? வேணும்னா என்ன கட்டிக்கிறீங்களா?
5: செல்வி உன்னை காதலிக்கிறா, உன்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிற
1: முட்டாள் மாதிரி பேசுறிய.
5: இங்க பாரு, உனக்கு செல்விய பிடிக்கலன்னா சொல்லு, சித்திக்கிட்ட சொல்லி வேலை பண்ண பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா கல்யாணமே பிடிக்கலன்னா எப்படி?
1: என் மனசுல என்ன இருக்குது?
5: எவ்வளவு ஒருத்தி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் ஓடி போயிடுவாங்க அர்த்தமா? ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சுன்னா ஊரு உலகத்துல வேற கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா?
1: இன்னொரு தடவை 1500 அடிச்சு வீடு வீடா போய் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், வாங்க வாங்க எப்படி கூப்பிடுற? வேண்டாம், அவமானமா இருக்குல்ல.
5: அவமானத்தை மட்டும் நினைக்கிறியே, பெத்தவங்க அழுகைய நினைச்சு பாத்தியா? இங்க ஓ முன்னாடி அழுதா மனசு சங்கடப்படுவியோன்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பெத்தவங்களை சந்தோஷப்படுத்தி செல்ல துற.
6: ஐயாவுக்கு 8th சனி உச்சங்க.
7: போல இருக்கியா அதான் மயங்கிருச்சு முத்து மாட்டாஸ்திரி போன் பண்ணி டாக்டர் வந்து பாக்க சொல்லு.
6: மட்டும்தான் நேத்தே உங்களுக்கு போன் பண்ணேன்.
8: போன் ஆஃப் ஆயிருந்துச்சு.
6: ஹலோ சொல்லுங்க தம்பி. நேத்து கருப்பசாமி குவாரியில வந்து பாம்பு வச்சாங்களா?
8: இல்ல தம்பி,
6: போன வாரம் தான் 10 எடுத்தது.
8: அதே 3 உடைக்கலாமா தம்பி?
6: ஐயா செல் போன் போடு. கிடைக்கலையே செல்ல போற. ஒருவேளை ஐயா வண்டி புரிய முடிய தாண்டிடுச்சோ.
5: வா கொஞ்சம் கேட்ட திறந்து விடுப்பா, அர்ஜென்ட் வண்டி பக்கத்துல
6: வந்துட்டேன். எப்படி சங்கரங்கள் கிராஸ் பண்ணி தானே போ?
5: ஆமா,
6: அந்த கேட்ட போட்டுப்பாங்களே.
5: ஆமா ஐயே, நிறுத்திடலானே வாங்கண.
6: சீக்கிரம்
5: போயிருச்சா?
6: ராஜ போன் பண்ணி வண்டி சொல்லு.

0: சொல்லுங்க
1: ஐயா, வண்டி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. வந்த உடனே நிறுத்திட்டு கூப்பிடுறப்பா.
0: சரிண்ணா, யார் அந்த பையன்?
2: ஹோட்டல்கார பையன், வியாபாரத்துக்காக டைம் எடுக்கிறாங்க.
0: செல்லுகிற மாதிரி தெரியுது.
3: எனக்கு பயமா இருக்கு.
0: அடிபட்ட புள்ளைய பார்த்தா பெத்த தாய்க்கு அழுக வராதா?
4: என்ன கொள்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்க?
3: என்ன கட்டிக்குவீங்களா மாட்டீங்களா?
0: மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசியா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்கேன். திமிராயிடுச்சா? பிச்சு விடும் பிச்சு.
3: சின்ன
0: பொண்ணு பேச்சு கொடுத்த தப்பு.
3: நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் என் மனசை பாதிக்க மாட்டேன். உங்க அழக பார்த்து லவ் பண்ணல, உங்க அழகைய பார்த்து நான் லவ் பண்ணேன். நீங்க என்ன கட்டிக்கலன்னா
0: செல்ல கொடுத்து வளர்த்தா என்ன காயப்பட்டு இருக்கீங்க? ஒரு வயசுக்கு வந்த புள்ள எங்க போகுது எங்க வருதுன்னு பாக்க துப்புல இரவு பொம்பளையா? நாலு தலைமுறை நட்புலா? நாலு தலைமுறை திருத்தில வந்து நிக்குது.
3: அவ என்னங்க பண்ணுவா? அண்ணா அண்ணின்னு நாம உறவு கொண்டாடுறோம். அத்த மாமான் அவ ஆசைய வளர்த்துக்கிட்டா, அவ மேல என்னங்க தப்பு?
0: சம்பிரதாயத்து பேசுறதுல சம்பந்தி யாருக்கும் சரியா வரும்படி?
1: ஆமா, என்ன பேச்சு பேசுறீங்க? பத்து பதினஞ்சு வருஷமா பழக்கம் இருந்துச்சுன்னா அது வெறும் சிநேகிதம். நாலஞ்சு தலைமுறையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு இருந்தோம்னா அது சொந்தம், ஏன் ஒத்து வராது?
0: நான் இது வரைக்கும் ஐயா துறைட்ட ஊருக்காக அது வேணும் இது வேணும் கேட்டிருக்கிறேன். உறவுக்காக எதுவும் கேட்டதில்ல.
1: கேட்டா என்ன தப்பு மாமா?
3: ஆமாங்க, நீங்க போய் கேட்டா அண்ணன் ஒத்துக்குவாரு. ஆமையா, உனக்கு அடுத்து ஒரு பொட்டை புள்ள பிறந்திருந்தா அவட ஐயா துறைக்கிட்டே கட்டி கொடுத்துருப்பேன். நீ போய் கேளியா, ஐயா துறை கண்டிப்பா ஒத்துக்கிடுவாங்க.
1: ஒருவேளை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
0: என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள கேட்டு போறேன். ஒருவேளை ஐயா துறை என்ன தப்பா நினைச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன்.
1: நீங்க மட்டும் போனீங்கன்னா செல்லத்துறை உங்களை பேசியே சமாளிச்சிருவான். சொந்த பந்தம் பத்து பேரோட போங்க, அப்பதான் அவனை ஒத்துக்க வைக்க முடியும். ஐயா, நம்ம செல்லத்துறைய மாப்பிள்ள கேட்டு வந்திருக்காங்க.
5: எனக்கு
3: ஒரு வார்த்தை கூட உள்ளவான்னு
4: சம்பந்தம் பேச வந்திருக்கான். சொல்லிட்டா என்ன கேட்டாலும் கொடுக்கணும். இந்த விஷயத்துல உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம்.
3: ஐயா சரின்னு சொல்லியா, இப்படி அமைதியா இருக்காதையா?

0: உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்க எவ்வளவு துடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா?
1: ஒரு பொண்ண பத்தி தெரிஞ்சுக்காம இத்தனை வருஷம் உன்ன கஷ்டப்படுத்திட்டேன், உன் மனச புரிஞ்சுக்காம இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேயா? என்ன திருப்பி அனுப்பிடலாம், மாடசாமியோட நட்பு தான் முடிஞ்சு போயிடும். சாதியை பார்த்துதான் ஐயாத்தோட சம்பந்தம் பண்ணலன்னு ஊர்ல தப்பா பேசுவாங்க. ஐயா எதை வேணாலும் நான் பொறுத்துக்கிடுவேன். ஐயா உங்களுக்கு ஒரு கெட்ட பேருனா என்னால தாங்கிக்க முடியாது. மாடசாமி உள்ள வாப்பா.
2: பொண்டாட்டி பிள்ளைலாம் மதுரையில இருக்காங்க, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் நிம்மதியா இருப்பேன்.
1: சரி நான் பாத்து.
2: சரிங்க.
1: அப்புறம் ஐயா கல்யாணத்துக்கு பெரிய மனுஷங்களாம் வருவாங்க, வந்த வருஷம் சரியா பாத்துக்க.
2: சரிங்க.
3: வணக்கம் வணக்கம்.
4: என்ன பக்கம்?
2: அது ஒண்ணும் இல்லையா, கல்யாண விஷயமே ஐயா வந்து வரங்கய்யா.
4: என்ன பஞ்சாயத்து போய் பைப்ப திருந்த மாதிரியே போறான்.
1: வா மடசாமி.
4: என்னப்பா இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு போறான்.
1: டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாரு, பாத்து பண்றேன்னு சொல்லிருக்கேன்.
4: டிரான்ஸ்ஃபர் கேட்க வந்த மாதிரியே தெரியலையா? சரியா இருக்கான் பாரு. கண்டிப்பா வந்துடுறையா?
5: இது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. யார் யாருக்கும் நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறீங்க? நான் ஒண்ணு விட்ட பங்காளி, எனக்கு உறவு முறைப்படி வரலையே. நாலு பாக்க அஞ்சு வெத்தலை ரெண்டு பணத்தோட ஊரும் புறப்படி குடியானவ கொண்டு வந்து கொடுத்தான். பந்த கால் நடும்னாலும் பாறை கட்டும்னாலும் பங்காளி கொண்ட வேணும், அதை மறந்துடாதீங்க. ஐயாவுக்கு சம்பந்தங்கிறதா நான் பங்காளி இல்ல, உறவு முறை இல்ல ஆயிடுமா? ஐயா உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்கிறது சுயநலத்துக்காக, அது இப்ப புரியாது உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அவரால் மூக்க ஏற்பட்டு நிப்பீங்க, அன்னைக்கு இந்த பங்காளி தொடர்ந்து நிப்பா, அப்ப புரியும் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க முறையா பத்திரிகை வைக்கலங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணாம இருக்க மாட்டேன். இது நம்ம வீட்டு கல்யாணம், மொத ஆளா வருவேன், கடைசி சேர்ல உட்காருவேன், எல்லாரை விட அதிகமா மொய் வைப்பேன்.
4: சரி சரி கல்யாணத்துக்கு வந்து சேரு.
1: என்ன எதுவும் தெரிஞ்சுக்காம அவசரப்படாத. உரிமையர் தம்பி எதுக்காக நல்ல காரியத்தை தடை பண்றீங்க?
5: ஐயா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது.
1: என்ன கம்ப்ளைண்ட்?
5: பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகல, அதுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. அதை மீறி நீங்க கல்யாணம் நடத்தி வச்சீங்கன்னா சட்டப்படி அதை குடுத்துருவோம்.
0: தம்பி மனைவி தெரிஞ்சு கூடாதுப்பா, நீ உட்காரு அங்க பாத்துக்கலாம்.
6: இன்ஸ்பெக்டர் நீங்க எதை தப்பா புரிஞ்சிட்டீங்க வந்து பேசுறீங்க?
5: நான் ஆதாரத்தோடதே வந்திருக்கேன். இதுல பொண்ணோட ஜாதகம், ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. இதுல இருக்க வயசு படி நீங்க கல்யாணம் நடத்தி வச்சீங்கன்னா உங்க எல்லாத்தையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது.
1: தம்பி எங்க பொண்ணு எங்க பையனு வயசு பார்க்காம எதார்த்தமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த நேரத்துல தடை பண்றேன்னு
4: சொல்றீங்களா? என்ன பேசிக்கிட்டு
1: நீங்க
4: யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுதோ?
5: இவர் தான் என்ன கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரு. ஜாதி வந்து ஜாதி கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கல, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. அப்புறம் ஜாதகம் சரியில்லை சரண சரியில்லை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆணவத்தை நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. இப்ப அப்படியே பிளேட்ட மாத்தி போறீங்களே, என்னங்க இது அர்த்தது? இதுக்கு தாயா பெரியாடத்து சமாச்சாரத்துல மூக்க நுழைக்க கூடாங்கிறது?
4: இன்ஸ்பெக்டர் யார பத்தி பேசுறேன்னு தெரியவில்லை.
5: உண்மையை தான் சொல்றேன், இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சா மாடசாமி உனக்கு பிரச்சனை வர, அதனால நீ வேற ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி மதுரைக்கு எனக்கு தாழ்த்த வாய் கொடுத்த இவர்தாயா?
1: மாடசாமி
4: எதுக்காக தாலி கட்டுறத வேண்டாம்னு சொன்ன? எதுக்காக தாலி கட்டுறத வேண்டாம்னு சொன்ன?
1: இல்ல மாடசாமி அது வந்து
4: நான் தாலி தானே கட்ட சொன்னேன். உன் மகனை கொலையா பண்ண சொல்ல?
1: இல்லப்பா சட்டம் ஒண்ணு இருக்குல்ல.
4: என்னையா பெரிய சட்டம்? நாம பார்க்காத சட்டமா? நாம பார்க்காத கோர்ட், நாம பார்க்காத கேஸா? தெரியல புதுசா சட்டத்தை பத்தி பேசுறேன். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வாரத்துல இவனுக்கு எதுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்த? இதுக்குதானா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தானா?
1: நான் வாங்கி தெரியல புரியாம பேசுறேன்.
4: ஆமா ஐயா இத்தனை வருஷமா நான் புரியாம வெள்ளந்தியா தான் இருந்தேன். என்ன சாதி மாப்பிள்ளை கேட்டு ஒரு பழகமே கிடையாது.
5: பக்கத்து சாதிக்கார உறவு ஆகாது.

0: கேட்டீரா? இப்ப நாலு பேர் முன்னாடி வச்சு மூக்க அறுத்தாருல்ல, அனுபவியும் இனிமே உன் மகத்திலே முடிக்க மாட்டேயா? கேட்டியா? ஏன் ஜாதிக்கான என் மூஞ்சில காய்ச்சி பிடி போறா? சாதி தனமே பார்க்காம நட்புதான் முக்கியம், நண்பதான் முக்கியம் உன் முடியா திருச்சி இருந்த ஜாதி மாதிரி பிடிச்சி பழைய மாதிரி பிடிச்சி என்ன பழைய
1: மனசாமி, இந்த கல்யாணம் நின்று போகலையே, மறுபடியும் நடக்கணும் போகுது.
0: இந்த மாதிரி கல்யாணம் நிக்கிறது புறவு நடக்கிறது உனக்கு உன் பிள்ளைக்கு உடனே பழக பழகலாம். என் குடும்பத்துக்கு அப்படி இல்ல. என்ன நிக்கிற இவன்? நீ இந்த கல்யாணம் நடக்கிறான் சொன்னால் நடக்காது.
1: மனசாமி தப்பு பண்ற.
0: ஆமையா, தப்புதான். இந்த பட்ட மரத்துல விட்டு தான் பண்ண முடியும். தொட்டில் கட்டி அழகு பார்க்க ஆசைப்பட்ட. ஏன் தப்புதான்? ஏன் தப்புதான்?
2: போதும்யா போதும்.

0: உடனே நின்று போகலையே, மறுபடியும் நடக்கணும் போகுது.
1: இந்த மாதிரி கல்யாணம் நிக்கிறதும் புறவு நடக்கிறதும் உனக்கு உன் பிள்ளைக்கு உடனே பழக்க மாறுகிறா. என் குடும்பத்துக்கு அப்படி இல்ல.
2: என்ன
1: நிக்கிறா இவன்? நீ இந்த கல்யாணம் நடக்கிறான்னு சொன்னால் நடக்காது.
0: மரசாமி தப்பு பண்ற.
1: ஆமையா தப்புதான். இந்த பட்ட மரத்துல விட்டு என்ன பண்ண முடியும்? தொட்டில் கட்டி அழகு பார்க்க ஆசைப்பட்ட முடியும். ஏன் தப்புதான்? ஏன் தப்புதான்?
0: கண்டிப்பா உனதம்மா கட்டிக்குவேன்.
3: பேசணுமா? என்ன பண்ற?

0: உங்களுக்கு வேணா ஒட்டிக்கிறதுக்கு வேணா வெட்டிக்கிறது நான் ஆளு கிடையாது.
1: உங்களுக்கு என்ன புத்தி பேசி போச்சா? இப்படி முட்டாள் தரமா
0: பேசிட்டு
1: மனசுல மாமாங்கிற மரியாதை என்ன இருக்கிறதால சும்மா நின்று இருக்கான். இதுல வேற யாராவது இருந்தா இந்நேரம் பகிர்ந்துருப்போம்.
2: அங்க நடந்தது ஐயா தெரிய வேண்டாம், தெரிஞ்சா சங்கடப்படுவாரு.
1: மாமா வயசுல பெரியவர், அதனால அவர் திருப்பி அடிக்க கூடாது. ஏன் சும்மா இருந்த? அவர் அடிக்க வந்த போது நீ அவரை தடுத்திருக்கலாம்ல.
2: தடுக்கிறதுக்காக கைய தூக்குனா, அடிக்கிறதுக்காக தான் கைய ஓங்கணும்னு மாமா நினைச்சிட்டாருனா தப்பாயிருமா?

0: தலைவர் பார்த்து வர சொன்னாரோ?
1: ஐயாவையும் மாடசாமியும் தனித்தனியா பிரிச்சுட்டீங்க. இப்ப ரெண்டு மாடு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. எது செத்தாலும் லாபம் உங்களுக்கு தான்.
2: இனிமே ஐயா கொலை பண்ற முயற்சி விட்டுட்டு ஜெயிக்கிற கோடியை பாருங்கன்னு சொல்ல வந்தோம்.
0: ஐயா குறி பார்த்து அடிச்சா ஒத்த வாங்க உள்ளது, குத்து மதிப்பா அடிச்சா மொத்தம் வாங்க உள்ளது. எனக்கும் ஐயாவுக்கும் 35 வருஷம் பாக்க, 16 வருஷம் தவம், 18 கோடி இழந்து பண்ண யாகம், இப்பதான் வரம் கிடைச்சிருக்கு.
1: அதெல்லாம் தெரியும். வர எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு உண்டு,
2: நிச்சயமா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க.
3: என்ன மன்னிச்சிருங்க, எங்க அப்பா உங்கள என்னாலதானே உங்களுக்கு அவமானம். நீங்க என்ன கத்துக்கிட்டா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு தான் நினைச்சேன். இப்படி புதைச்சு போக நான் நினைக்கவே இல்ல. நீங்க வேண்டாம் சொன்னது கேட்காதது எடுத்துப்பதான். எங்க அப்பா கூட எல்லாருக்கும் தெரியும், அதுல ஏதாவது வெட்டு பழி நினைக்கிறவாரு. அப்புறம் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. விருப்பம் இல்லாம நீங்க என்ன கட்டிக்கிட்டா உங்க சந்தோஷமும் போயிரும். ஒருத்திக்காக எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம்.
4: என் கல்யாணம் என்னப்பா, நீ என்ன கட்டிக்கிறீங்களான்னு கேட்டதும் எங்க ஐயாவுக்கு மரியாதை கொடுத்துதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனே தவிர உன் மேல எந்த ஆசையும் வரல. கல்யாணம் நின்று நீ அழுகிறத பார்த்தப்பதான் உன் மேல எனக்கு அன்பு வந்துச்சு. கல்யாணம் என்ன போனா மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியுமா. அது மனச கரையா மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்கும். மனசார சொல்றேன், கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிப்பேன்.
0: சின்ன மகனுக்கு காது குத்தி பேர் வைக்கிறோம். மத பத்திரிகை உங்களுக்கு தான் வைக்கிறேன், அவசியம் வரணும். அண்ணே நீங்களும் வந்துடுங்க. வர
1: இப்பா, இங்க வீடே குந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம
0: போறேன். ஆனா ஒண்ணு, சண்டன்னு வந்தா நண்ப விளக்கிதான் விடுவான். சொந்தக்காரன் தான் உங்க மேல விடுற வெட்டா தான் மேல வாங்குவான். உங்களுக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தான். இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும். செல்லவரை தூக்கிடும் தாலி கட்ட வைக்கணுமா, இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஐயாவை வெட்டணுமா, இல்ல நம்ம ஜாதியில பெரிய இடமா பார்த்து பாபாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, சொல்லுங்க என்ன செய்யணும்.
1: கருப்சாமி நீ நல்லவன், அதான் எப்பயும் போல இருக்கிற. ஐயா துற ஜாதி வரி பிடிச்சவன், பாதியிலே காலை வரிட்டான். கண்டிப்பா வந்துடுறப்போ.
5: யாரு? மீனாட்சி, உள்ளவா. என்ன இந்நேரத்துல அழுகாத, என்னாச்சு சொல்லு.
3: என் பொண்ணு உசுரோட இருக்கிறதும் உசுர விடுறதும் உங்க கையில தண்ணி இருக்கு.
4: என்னமா சொல்ற?
3: அண்ணே அவர் செல்விக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாரு, நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க. எனக்கு கூட பிறந்தவங்க என்ன வேற யாரு என்ன இருக்கா? என் பொண்ணு பிறந்தப்போ நீங்க தானே சேலை வச்சீங்க, அவளுக்கு உங்க மடியில உட்கார வச்சுதானே காது குத்தி விட்டேன். அவ பெரியவளானப்போ மாமன் சீர்தரத்து செஞ்சது நீங்க தானே. ஒருவேளை அவளை வேற இடத்துல கட்டி கொடுத்திருந்தாலும் நீங்க தானே மாம முறையில மாலை மாத்தி கொடுத்திருப்பீங்க.
4: சென்னை
3: துறைக்கும் அவளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கலைனாலும் அவ உங்க மருமக தான். நாளைக்கு நிச்ச தருது நடந்து அது கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா நானும் என் பொண்ணு உசுராட இருக்க மாட்டோம்.
5: அம்மாடி மீனாட்சி, எனக்கு எனக்கு எப்படி பேசிட்டு போறா?
4: இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்ட மாடசாமி மனசு மாதிரி வருவா நினைச்சு ஈராப்புக்கு வேற மாப்பிளைய பாக்குற அளவுக்கு போயிட்டான்.
2: செல்வி,
4: இன்னைக்கும் பிறந்த நாள் நல்லாருமா? 18 வயசு முடியுது, இன்னும் வாழ்க்கை பத்தி முடிவெடுக்க தகுதியே

0: என்ன நடிச்சு பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு எவன் புத்தி பதிவு தேவையில்லை.
1: அமைதியா இருப்பா, அமைதியா இருப்பா. எங்க வீட்டு கல்யாணம் வயசுக்கானதான் நினைச்சேன், மனசுக்கு பிடிக்காம நிக்கல. இந்த கல்யாணம் மறுபடியும் எப்ப வேணாலும் நடக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் திரும்பி போயிருங்க.
0: அன்னைக்கு காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை நிறுத்தணும் நினைச்சா நிறுத்திட்ட, அது இப்ப கடத்தலுக்கு வந்துருச்சு. நல்ல மாதிரி நடிக்கிறியா?
2: நான்
3: தான் வெளுத்ததெல்லாம் பாலு இனிச்சதெல்லாம் தேனும் நம்பிட்டேன்.
1: மாரசாமி, மொத்த வரவும் அருந்து போச்சுன்னு கருப்பசாமி சொன்னது கேட்டுதான் நாங்க பரிசம் போடவே வந்தோம். ஐயா, உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நாங்க இந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன்.
0: அங்க என்ன பேச்சு? என் பொண்ணை எவனு கட்டி கொடுக்கணும்? நான் தான் முடிவு பண்ணு.
1: செல்வி, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்காமா?
4: மாரசாமி ஐயா, விருப்பமில்லாத ஒரு பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். இதையும் மீறினா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும்.
0: அன்னைக்கு கல்யாணத்துல ஊரை குட்டி என்ன கேவலப்படுத்தின, இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறியா? இந்த பார், என் பொண்ணை அடிச்சு கொன்னாலும் கொள்வேனே தவிர உன் பையனுக்கு கடி கொடுக்க மாட்டேன்.
1: எப்ப உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி மனமடை ஏறினாலும் அப்போ அவ எங்க வீட்டு மருமக. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பார்த்து விட சும்மா இருக்க மாட்டேன்.
5: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க.
5: 35 வருஷத்துக்கு முன்னால எம்எல்ஏ சண்முக பாண்டிய கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண
6: வந்திருக்கேன். புகார் கொடுத்தது
5: அவர் பையன் கருப்புசாமி தாங்க.
6: அதான் சாட்சி இல்லன்னு முடிஞ்சு போன கேஸ் ஆச்சு ஐயா.
5: சாட்சி இருக்குங்க.
6: யாரையா சாட்சி?
5: நம்ம மாடசாமி ஐயா தாங்க.
6: நீங்க விடுங்கய்யா, மாடசாமி ரெண்டுல ஒண்ணு நாங்க பாத்துட்டு வர்றோம்.
1: இத பாருங்க, இது ஒண்ணும் ஊர் பிரச்சனை கிடையாது. இது ஐயா துறைக்கும் மாடசாமிக்கு உள்ள பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடக்கூடாது. ஒருவேளை இந்த கேஸ்ல எனக்கு தண்டனை கிடைச்சா கூட சந்தோஷமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க யாரும் பிரச்சனை பண்ணாம போங்க.
7: மாடசாமி என்ன பிரச்சனை?
1: மாடசாமி எனக்கு எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி ஒரு சாட்சி சொல்லி அவன் தரத்தை அவனே குறைச்சிட்டானே தான் வருத்தமா இருக்கு. கட்டபொம்மன் நினைக்கிறப்ப காட்டி கொடுத்த எட்ட பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வருவான். அதுக்கு தலைமுறை இந்த ஊரை பத்தி நினைக்கிறப்ப மாடசாமி செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்து வரும்.
8: அம்மா, அழுக்கெடுக்க வந்திருக்கேன், துணி இருந்தா போடுங்க.
9: இந்த வீட்டுல வெளுத்து கட்டுற யோக்கியத்தை யாருக்கும் இல்ல. நீ போயிட்டு வா.
0: வீட்டு ஆம்பளை பத்தி வீதியில போறவன் குத்தி கட்டி பேசிக்கிட்டு இருக்க?
9: ஆமா ஐயா, நான் குத்தி கட்டி தான் பேசுறேன். நீங்க காட்டி கொடுத்துட்டுல வந்திருக்கிற, இப்ப சந்தோஷமா? பழி வாங்கிட்டோம். மனசு ரொம்ப திருப்தியா இருக்கா?
0: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்.
9: பொன்னாலும் நான் அப்படிதான் பேசுவேன். நாலு தலைமுறை நட்பு, நாலு தலைமுறை நட்புன்னு சொல்லுவே இல்ல. இப்ப எங்கயா போச்சதெல்லாம்?
0: ஆத்தாலும் மாவுல சேர்ந்து ஆட்டம் ஆடுறீங்க. முட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சா தாண்டி புத்தி வரும்.
9: என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. மீறி வச்ச மரியாதை கேட்டுரும். நானும் சாதிக்காரி தான். உனக்கு இருக்கிற திமிரும் கொழுப்பும் எனக்கும் இருக்கு. நீ வெளியே காட்டிட்டு இருக்க, நான் காட்டாம இருக்கேன்.
1: பரவாயில்ல.
3: என்ன விஷயம்?
1: ஒண்ணுலன்னா எலெக்ஷன் வரப்போது. ஆனா குத்தகை எடுத்த மாதிரி ஐயா ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுட்டு இருக்காரு. இந்த தடவையாவது ஐயாவுக்கு எந்த விதத்திலையும் குறையாத நீங்க நிக்கணும்னு ஆசை. எவ்வளவு சொல்லுவாங்க பரவாயில்ல, சீட்டு நான் வாங்கி கொடுக்குறேன்.
3: எனக்கு அந்த ஆசையே கிடையாதுப்பா. நீ தானே எப்பவும் நிக்கிற. நீ நில்லு, நீ நின்னா நான் நின்ன மாதிரி.
1: அண்ணா என்ன பேசுறா?
3: தோத்துருவேன் மட்டும் நினைக்காத. நம்ம ஜாதிகார ஒட்டுமொத்த பேரு உனக்கு ஓட்டு போட்டு. இந்த மாடசாமியோட மொத்த செல்வாக்கு பயன்படுத்தி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்.
1: இது போதும். நான் உங்களை சொந்தக்கார அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
9: என்ன
1: தெரியும் என்னதான் தவிர அவன் ஊருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்.
3: கருப்புசாமி வீட்டுல கட்ட பஞ்சாயத்தா நடக்கும்.
10: இனிமே கருப்புசாமிய பாக்கணும்னு அவன் வீட்டுக்கு போனா உட்கார வச்சு பேசுறானோ இல்ல காரி துப்பி வெளியே அனுப்புறானோ?
1: ஒன்பது லட்சத்தை தேர்தல்ல நீதான் யானிக்கணும்.

0: நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்ட. நீ தான் நிக்கணும்.
1: உமரை காப்பாதான் அப்பாவை கொண்டாடா ஐயா. ஆனா அந்த மனுஷன் நான் ஜோடிச்ச ஒத்த பொய்ய நம்பி நடு சபையில மூ

பாக்குறீங்களா? குவாரிக்கு வைக்கிறதுக்காக லைசன்ஸோட 15 கிலோ வெடி மருந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஊரட்டி ஊரட்டி வீசுன ஊரே காலி ஆயிடும். நான் எப்ப வேணா வச்சிருந்தவள, ஏன்னா என் அப்பந்தா கெட்டவ, ஆனா என்ன பெத்த அம்மா நல்லவள. 18 கோடி செலவழிச்சு கிடைக்காத பதவிய 10 பைசா பேப்பர்ல தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க செலவரை. அவன் தான் மனுஷன். எனக்கு பதவி

0: தலைவரே, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஐயாவை வெளியே கூப்பிடுறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்.
1: ஐயா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. தூரத்துல இருந்து கையெழுத்து கும்பிட்டு போறேன். கூப்பிடுறியா
2: ஐயா? என்ன மன்னிச்சு ஐயா?
3: நீ நல்லவ. சின்ன வயசுல இருந்து உன் மனசுல தப்பான விஷயம் விழுந்து போச்சு. நீ என்ன பண்ணுவ?
2: இல்ல ஐயா, நான் பாவி. உங்களை எதிரில் நின்று பார்த்து பார்த்து உங்களை எதிரியாவே நினைச்சிட்டேன். பக்கத்துல இருந்து பார்த்திருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க
4: ஐயா. உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேயா? உங்க தெரியாம பேசிட்டேயா? மன்னிச்சிருங்க ஐயா.
3: ஐயா தர, இனிமே ஒன்னும் பேர் சொல்லி கூப்பிட தகுதி எனக்கு இல்ல. தமிழ கெட்டவனாயிட்டேன். நான் உனக்கு துரோகம் மட்டும்
5: மரசாமி. என் தாய் தாப்புன 25 வருஷமா தெரியும். என் மனைவி 34 வருஷமா தெரியும். என் பிள்ளைய 32 வருஷமா தெரியும். எனக்கு 58 வருஷமா தெரியும். என்னைக்குமே என் நண்பனை நான் தப்பா நினைக்க மாட்டேயா? விதியா விதி தெருசாமி, நான் சட்டசபைக்கு போனதெல்லாம் இந்த தொகுதியில் உள்ள 89,460 பேருக்கு சேர்த்துதான் பேசிருக்கேன். தவிர ஒன்ன மட்டும் ஒதுக்கினதில்லையா? நீ யாரு? நீ என் பிள்ளை மாதிரி தானே? என்ன இன்ஸ்பெக்டர், இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் தான் அவர் சொன்னேன், 35 வருஷத்துக்கு முன்னே நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறேன்.
2: இல்ல ஐயா, நான் விட மாட்டேன் ஐயா. இன்ஸ்பெக்டர், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், அதை திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா ஐயாவை விட மாட்டோம்.
6: ஐயா கரா, எந்த தப்பு செய்யல. போய் சாரி சொன்னது நான் தான். அதுக்கு என்ன தண்டனை எனக்கு நான் ஏத்துக்கிறேன்.
2: ஐயா விட மாட்டோம். விட மாட்டேன்
3: ஐயா. இப்ப நீங்க சொன்னது உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா என் மனசுல உங்க அப்பாவுக்கு என்ன குத்து உணர்ச்சி நிஜமும் குத்திட்டே இருக்குப்பா. நீங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க கருப்சாமி. எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு உன் பிள்ளைங்கிட்ட சொல்லிடுப்பா.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது கவிதாலயாவின் ஐயா திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை பரத்வாஜ், கதை வசனம் இயக்கம் ஹரி, நடிப்பு சரத்குமார், நெப்போலியன், பிரகாஷ் ராஜ், வடிவேலு, நயன்தாரா, மாளவிகா, லக்ஷ்மி, ரோஹிணி ஆகியோருடன் பலர். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் சங்கர் ஜி. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
8: வான்வெளியில் வட்ட

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விமானத்துல இருக்க ஜன்னல் எல்லாம் ஏன் நீள்வட்ட வடிவுல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
2: நம்ம வீட்டு அடுப்படியில இருக்க சிலிண்டர் அதோட காலர்ல இருக்க நம்பருக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா?
3: ஜெல் பேனாமையோட முடிவுல இருக்கிற ஜெல் வந்து எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
4: நல்லா தெரியுமே.
5: ஹே சூப்பர், எப்படி தெரியும்?
4: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி மார்னிங் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கேள்விகள்லாம் கேக்குறது மட்டும் இல்லாம சரியான பதிலையும் சொல்றாங்களே, மிஸ் பண்ணாம கேளுங்க வணக்கம் தமிழ்நாடு ஒன்லி ஆன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: இன்னும் இன்னும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சிக்க டியூன் பண்ணி கேளுங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை.
6: வணக்கம் தமிழ்நாடு.
7: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
8: நேரம் 4 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான். நேரம் 4:03 ஆயிட்டு இருக்க. என்ன மாதிரியான விளையாட்டு நம்ம விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே எண்களை வச்சுதான். ஸோ அதே மாதிரி இப்பவும் நம்ம வந்து எண்களை வைத்து சும்மா கணக்கு போட போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாட போறீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இந்த ஷோவில் நீங்களும் பங்கு பெற்று நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கணக்கையை அப்படி கச்சிதமாக முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952508533 அல்லது 2838987171. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085 ஆர் 2838987171 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. பட் ஏன் நம்பரை நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நேயர்களுக்காக மட்டுமே. ஓகே, நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், ஹரிச்சரன் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க தாண்டவம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை விவத்பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 4:11 ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நம்ம நேரில் கிட்ட பேசலாம், விளையாடலாம், எண்களை வைத்து. வணக்கம். எஸ் சார், சொல்லுங்கள், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? மூலக்கடையில இருந்து அருணாச்சலம். சரி, நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் எந்த ஒரு 3 digitல நம்பர் சொல்றேன், நீங்க நான் சொல்ற நம்பரை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும், அவ்வளவுதான், சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 365. நீங்க அதை அப்படியே திருப்பி சொல்லணும்.
1: 365?
0: ஆமா.
1: 563.
0: ஆமா, அப்படிதான் சொல்லணும், சரிங்களா? பட் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும். 401.
2: சின்ன
0: நம்பர் சொல்லணுமா? பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரூல் தான். உங்களுக்காக நான் வேணா கொஞ்சம் நம்பர் கம்மியா சொல்றேன், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 123. ஆமா,
2: 124.
0: ரைட், நீங்க நல்லா வருவீங்க. 123 சொன்னா நீங்க அப்படியே தலைகீழ 321 அப்படி சொல்லணும். நன்றி, தேங்க்யூ.

0: சோ மச். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
1: கோவிந்தராஜன்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ்.
2: பண்ணியாச்சு.
0: ஓகே, விளையாடலாமா? உங்களுக்கான நம்பர் 635.
2: 635.
0: 536. 500 அப்புறம் எப்படி 300 வரும்? 536. ஓகே, சூப்பர். தேங்க்யூ சார்.
2: நன்றி.
0: சோ நீங்க இந்த விளையாட விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கையில ஒரு பென்னு ஒரு பேப்பர் வச்சு வரணும். அப்பதான் நான் சொன்னோடனே டக்குன்னு எழுதி அப்படி திருப்பி படிச்சிடலாம். எப்படி நம்மளோட ட்ரிக்? ஏன்னா நான் அதைப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கும் கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்க அந்த மாதிரி தடுமாறுறதான் எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் நான் பண்ற இந்த விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வணக்கம்.
3: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: எஸ் சார், விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 702.
3: 702.
0: 702.
3: 207.
0: ஸ்பீடா சொல்லணும். ஓகேவா சார்?
3: சொல்லுங்க.
0: 432.
3: 234.
0: 665.
3: 566.
0: ரைட்டு. தேங்க்யூ சோ மச். நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி தான் விளையாட போகிறோம். நீங்களும் நான் சொன்ன மாதிரியான ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்பீடாக லாஸ்ட்டாக நெய்யர் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில், ஹரி ஜெயராஜ் இசையில், பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் உனிமேனன் பாடியிருக்காங்க வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், 92.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:21 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ ஃபேமிலி ஆட்டம் பாட்டம் காண்டாடம் நிகழ்ச்சி. நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்ல விளையாடிட்டு இருக்கோம் நம்ம நேரில் கூட. ஓகே, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
1: வாழ்க வாழ்த்துடன். கேவி ஜெயசீலன் குழந்தை பற்றியுமா?
0: சந்தோஷம், விளையாடலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: ஓகே, ஸ்பீடா சொல்லணும், சரிங்களா சார்?
1: சரிம்மா.
0: உங்களுக்கான நம்பர் 152. வணக்கம். எல்லாம் பேப்பர் பெண்ணோட இருக்கீங்களா? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், யார், எங்க இருந்து?
2: நான் தண்டர்பட்டு நாகராஜ் டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, விளையாடலாமா?
2: சொல்லுங்க.
0: டக்கு டக்குன்னு ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும், நம்பரை ரிப்பீட் பண்ண கூடாது. ஓகே.
2: சரிங்க மேடம்.
0: டன். உங்களுக்கான நம்பர் 416. அப்படிலாம் நான் தான் நம்பரை ரிப்பீட் பண்ணாதீங்க, ஆன்சர் மட்டும் சொல்லுங்கன்னா அவங்கள ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அப்பெல்லாம் நான் தான் உணர்ச்சி வசம் பண்ணணும், நீங்களும் பண்ணவே கூடாது. வணக்கம். எஸ் சார், லைன்ல இருக்கீங்க.

0: பேச மாட்டீங்களா? ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
1: குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி மேடம்.
0: விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம் மேடம்.
0: நம்பரை ரிப்பீட் பண்ணாதீங்க, ஸ்பீடா ஆன்சர் பண்ணனும். ஓகே
1: ஓகே.
0: உங்களுக்கான நம்பர் 816
1: 617
0: எப்படி ஒரு 618?
1: ஓகே,
0: தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க்ஸ்,
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: எஸ் மேம், விளையாடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கான நம்பர் 423
2: 324
0: ஸ்பீடா பண்ணனும். ஓகே, 515
2: 515 திருப்பி அதே தான் வரும்.
0: 613
2: 316
0: ஓகே, நன்றி.
2: தேங்க்யூ.
0: எஸ், வணக்கம். எஸ் சார், யார் எங்க இருந்து? நான் ஃபுல் வால்யூம் வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப சோகமா வணக்கம் சொன்னீங்கன்னா எனக்கு
3: காது கேட்காது.
0: என்ன சார்?
3: காளையர்.
0: யார் அது?
3: நான் மதுரை விஸ்வநாதபுரம் ரமேஷ்.
0: ஓகே ரமேஷ் சார், எந்த இடத்துல இருந்து கால் பண்றீங்க?
3: மதுரை விஸ்வநாதபுரம் ரமேஷ், இருப்பு இப்போதைக்கு சென்னை.
0: சென்னையில? ஓகே, இவங்க கால் பண்றது சென்னையில இருந்து தானே?
3: ஆமாமா.
0: எந்த ஏரியா? சென்னையில. நன்றி, விளையாடலாமா சார்?
3: டக்கு
0: டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். டன்.
3: ஓகே ஓகே.
0: உங்களுக்கான நம்பர் 243
3: மாறி வந்துட்டேமா, சாரிமா.
0: நோ ப்ராப்ளம், தேங்க்யூ சார். நீ எவ்வளவு ஆர்வமா விளையாட போனா கடைசியில மாறி வந்துட்டீங்களா? மாறி. ஓகே, உங்களுக்காக நம்பர் மீண்டும் 2952085353 அல்லது 2838981. மீண்டும் ஒரு முறை 2952085353 ஆர் 2838987 மொபைல்லேருந்து ட்ரை பண்ணும்போது 044 போட மறக்காதீங்க. முக்கியமாக புது நேயர்களுக்காகவே இந்த வாய்ப்பு. ஓகே, நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அப்படியே ரொமான்டிக்கான சாங்ஸ் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ், இசையில் உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணி பாடியிருக்காங்க. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாடுறதுக்கு நேர்களும் ரெடியா இருக்காங்க. நம்பர்ஸோட நானும் காத்துட்டு இருக்கேன், விளையாடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சிவகுமார் சார், திருப்பத்தூர்ல இருந்து.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
1: உங்களுக்கான நம்பர் 415.
2: 514.
1: வேகமா சொல்லணும், சரிங்களா? ரொம்ப நன்றி, தெளிவா விளையாடுறீங்க. தேங்க்யூ, சூப்பர். சந்தோஷம். வணக்கம். எஸ், நீங்க இங்க கால் பண்ணிட்டு அங்க பேசுனீங்கன்னா நான் யார்கிட்ட பேசுறது?
3: ஆனந்த் பேசுறேன் மேடம், சைதாபேட்டில இருந்து.
1: எஸ் ஆனந்த் சார், விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
1: உங்களுக்கான நம்பர் 112.
3: 112. 211.
1: மறுபடியும் கேட்க கூடாது, நம்பரை ரிப்பீட் பண்ண கூடாது, சரிங்களா? அப்புறம் எனக்கு வந்து கோவம் கோவமா வரும்.
3: சரி மேடம், தெரியும்.

0: 265 வணக்கம்.
1: வணக்கம் மேடம். எந்த ஊரிலிருந்து? ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: எஸ் சார், சூப்பர். விளையாடலாமா? தேங்க் யூ.
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் வந்து 512.
1: 215 மேடம்.
0: ஸ்பீடா சொல்லணும். ஓகேவா சார்?
1: ஓகே.
0: 813.
1: 313 மேடம்.
0: 813.
1: 3,018
0: போயிட்டீங்களா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள்.
2: உங்க ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. சுவாசம் பண்ணி வந்திருக்கீங்க.
0: தாங்கள் அது பெயரையும் ஊரையும் சொன்னீர்கள் என்றால் நானும் மிக்க சந்தோஷப்படுவேன்.
2: சாந்தமங்கலம் சங்கர். வரலாற்று எழுத வேண்டியதுதான்.
0: என்னை வச்சு கலாய்ப்பீங்கன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி மொக்கையா கலாய்ப்பீங்கன்னு தெரியாது. சந்தோஷம். விளையாடலாமா சார்?
2: இல்ல இல்ல, இதை சொல்றதுக்காக வந்தேன். விளையாடுறதுனால அவுட் ஆயிடுவேன். உங்ககிட்ட ஜெயிக்கவே முடியாது நானு.
0: சார், நானே வந்து ஜெயிக்கணும்ல. உங்களை விளையாட கூப்பிடுறதே கிடையாது. அது தெரியுமா தெரியாதா? அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா நம்ம பண்ணிட்டே இருக்கிறது. கொஞ்சம் நம்ம கிட்ட விளையாட்டுத்தனமும் இருந்தாதான் ஜாலியா இருக்கும். அதுதான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட ஸ்பெஷல். ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் SPB அண்ட் சுபா பாடியிருக்காங்க. நந்தா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நம்பர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம நேரில் நம்ம கூட ஜாலியா விளையாடுறாங்க. அடுத்து யாரு இங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஆவடியில இருந்து பாஸ்கரம்.
0: எஸ் விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து 316.
1: சொல்லுங்க மேடம்.
0: நான் சொல்லிட்டேனே சரி ஏற்கனவே. ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவா?
1: ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: 415.
1: 514.
0: ஸ்பீடா சொல்லணும், இல்லனா அடுத்து கால் கட் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்த நம்பர் உங்களுக்காக 516.
1: 615.
0: அப்படியெல்லாம் டைம் எடுத்துக்க கூடாது, இதான் லாஸ்ட் உங்களுக்காக. அடுத்த நம்பர் உங்களுக்காக 129.
1: 921.
0: ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி,
0: தேங்க்யூ. எஸ் அடுத்த நேர், வணக்கம். வணக்கம். எஸ் சார்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் சார்,
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டே பிரச்சு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர், தேங்க்யூ. சொல்லுங்க, நம்ம விளையாடலாமா?
2: ஆ விளையாட சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 519.
2: 915.
0: ஏய் பாத்தீங்களா, நம்பரை ரிப்பீட் பண்ண கூடாது நீங்க, சரிங்களா?
2: 915 சொன்னா
0: அது கரெக்ட் தான், பட் 500 சொல்லி அந்த நம்பரை திரும்ப வராம நீங்க ஆன்சர் மட்டும் பண்ணணும். ஓகே,
2: அப்படியா?
0: 628.
3: 826.
0: உங்களுக்கான நம்பர் வந்து 318. சூப்பர், அடுத்த நம்பர் 427.
3: நன்றி.
0: அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வரலாம், நம்ம அதுக்கப்புறமா விளையாடலாம் உங்களுக்காக. நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா ஹோசல் அண்ட் ஹரிச்சரன் பாடியிருக்காங்க அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்ம அடுத்தது அனைவர்கள் கூட விளையாடலாம். வணக்கம். ஊர் மறந்துருச்சா? விளையாடலாமா? சந்தோஷம். உங்களுக்கான நம்பர்
1: 328.
0: ஸ்பீடா சொல்லணும், அங்க கேட்டு ஸ்லோவா அப்சர்வ் பண்ணி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே.
1: 467.

0: இப்படி விளையாண்டா நான் கூட தான் ஜெயிப்பேன். 315
1: 513.
0: நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஜெய், ரொம்ப நன்றி. அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் ஹலோ,
2: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். விளையாடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கான நம்பர் 813 813. ஓகே, அடுத்த நம்பர் வந்து 615
2: 519
0: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார், எங்க இருந்து சார்?
3: பூந்தமல்லிக்கு போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்.
0: சந்தோஷம் சார், விளையாடலாமா?
3: ரெடிமா, ரெடிமா.
0: உங்களுக்கான நம்பர் 129
3: 129 921.
0: நீங்க நான் சொன்ன நம்பரை மறுபடியும் சொல்ல வேண்டாம், ஆன்சர் மட்டும்தான் சார், பிளீஸ்.
3: அப்படின்னா திருப்பி சொல்ல வேணாவா?
0: அதாவது திருப்பி ரிவர்ஸ்ல சொல்லுங்க, பட் நான் நம்பர் சொன்னதை சொல்லிட்டு ஆன்சர் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். டைரக்டா ஆன்சருக்கு போயிடுங்க.
3: சரி,
0: நேரடியா ஆன்சர் மட்டுமே. ஓகே, அதான் விதிமுறை. அடுத்த நம்பர் உங்களுக்காக 238 அப்படிதான் இருக்கணும். சந்தோஷம், நன்றி. வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க? என்ன மட்டும் தனியா பேச விடுங்க, ஓகேவா? நிகழ்ச்சியின் நிறைவு காலர் கிட்ட நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலரே நீங்க தான், அதனால உங்களுக்கு புரியலங்கறதுனால நான் என்ன பண்றேன்னா லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓடியே போயிடுறேன். சரிங்களா? நான் என்ன நம்பர் சொல்றேனோ அதை திரும்ப சொல்லணும். இப்ப 112 சொன்னா 211 சொல்லணும், அவ்வளவுதான். உங்களுக்காக ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்றேன். ரொம்ப நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில ஆர்வமாக கலந்துக்கிட்ட உங்க எல்லாருக்குமே நன்றிகள். அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நேரமின்மையின் காரணமாக உங்களோடு விளையாட எனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நான் இப்போதைக்கு விடைபெறுகிறேன். ஸோ நிகழ்ச்சி நிறைவு பாடல் யுகபாரதி வரிகளில் ஹரி ஜெயராஜ், இசையில் நிக்கில் மேத்யூ, சின்மை அண்ட் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. பீமா திரைப்படத்திலிருந்து உங்கள் பரமேஸ்வரி புனேவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ்ஃபே மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டம்

மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரஜ்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: for the first half of the year and 4,77,006 crore for the second half. For state government securities, the corresponding limits have been set at 1,53,043 crore and 1,64,242 crore respectively. The revised directions have come into effect immediately. Ankita Apte, Akashvani News, Mumbai.
1: Defence Minister Rajnath Singh today said India continues to stand out as the world's fastest growing major economy at a time when many countries are facing economic uncertainty. Referring to the registered GDP growth rate of 7.7% in the financial year 2025-26, Mr. Singh said in a social media post that the achievement underscores the resilience and underlying strength of the Indian economy built over the last 12 years. In Madhya Pradesh, both the BJP candidates from the state for the Rajya Sabha elections filed their nominations today. Party National General Secretary Tarun Chugh and Rajneesh Agarwal submitted their nomination papers before the returning officer at the Bhopal Assembly this afternoon. Senior party leaders Chief Minister Dr. Mohan Yadav, BJP State President Hemant Khandelwal and Minister Kailash Vijayvargiya were among those present on the occasion. The Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for submission of applications for verification of marks and re-evaluation till tomorrow. In a social media post, the board said students can now submit their applications till Sunday midnight. External Affairs Minister Dr. S. Jaishankar will hold talks with Nepal Foreign Affairs Minister Shishir Khanal in New Delhi this evening. The Foreign Affairs Ministry of Nepal said during the meeting, both sides will discuss matters of mutual interest with a view to enhancing cooperation across key areas, including trade, investment, connectivity, energy and people-to-people ties. In men's under-18 hockey Asia Cup, the final match between India and Japan is underway in Kakamegahara, Japan. Earlier, India advanced into the final after defeating arch-rival Pakistan 5-3 in the second semi-final yesterday. India will face Bangladesh in the final of the SAF Football Women's Championship at Madgaon, Goa today. The match will be played from 6:30 p.m. IST. Earlier, India secured its place in the final by defeating Bhutan 1-0 in the semi-finals. The Board of Control for Cricket in India, BCCI, today announced Team India's 16-member T20 international squad for the tours of England and Ireland. Shreyas Iyer has been appointed as India's new T20 international captain, replacing Suryakumar Yadav. Moreover, Tilak Verma has been named as vice-captain. The BCCI has also included young sensation Vaibhav Suryavanshi in the squad for the first time following his great IPL 2026 season, scoring the highest runs. Prince Yadav has also been added to the squad. And with that, we end this news bulletin.
2: பேக் டு தி ஸ்டுடியோ. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் வீட்டு சாப்பாடு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் ரொம்பவே பைத்தியம் பிடிச்சிடும். என்னடா இது, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நாக்கு ஏங்கி போய் கிடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போனதுனால நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. என்னதான் வந்து நிறைய டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தாலும், நமக்கு பிடிச்சமான சாப்பாடை பக்குவமாக செஞ்சு கொடுக்கறது அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில பேரும் என்ன சொல்கிற விதமாக வேற வேற காண்டினென்டல் ஃபுட்டெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், வேற வேற கண்ட்ரியில் இருக்க ஃபுட்டெல்லாம் கூட நாங்கள் இங்கே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த சைடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். எஸ், லிஸ்னர் லைனில் இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: சூப்பர்.
2: ஒவ்வொரு மகனையும் நான் பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணும் போது நான் பேசியிருக்கேன். அண்ட் இப்போ இவரும் வந்து தான் சொல்லியிருக்காரு. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
3: நன்றி.
2: ஆனால் இப்போ அவர் வந்து ஒய்ஃபு

0: எங்க ஒய்ஃப் கிட்ட சாப்பிடும்போது அம்மா சமையல் ஞாபகம் வருது அப்படின்னு உண்மையை வேற சொல்லிட்டு போயிருக்காரு. இது என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எஸ் அடுத்த லிசனர் லைன்ல இருக்காரு, பேசிடலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ,
1: வந்து எங்க பாட்டிமா சமைக்கிறதாமா பிடிக்கும்.
0: உங்க பாட்டிமா சமைக்கிறதும் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா ஆமா.
0: ஆனாலும் வீட்டு சாப்பாடு தான்ல?
1: ஆமா ஆமா. எனக்கு ஒரு ஒருவேளை கூட நான் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாதே போயிடும்.
0: ஓகே, யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்ல. யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்ல.
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: ஓகே முருகேஷ், ஆக்சுவலா உங்க பாட்டி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இந்த அல்வா ஒண்ணு செய்வாங்க,
0: ஓகே,
1: அது பிடிக்கும். அடுத்து மீன் குழம்பு நல்லா செய்வாங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: பாட்டிமா மீன் குழம்பு செஞ்சா அடிச்சுக்கவே முடியாது.
0: ஓகே, இப்பயும் அப்படிதான் சொல்வீங்களா நீங்க?
1: ஆமா ஆமா, எப்பவும் அப்படிதான் சொல்லுவேன்.
0: ஓகே, ரொம்ப தைரியம் தான் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
1: சரி சரி,
0: சந்தோஷம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, இப்படிதான் விளையாடக்கூடாது. ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம் மேடம், சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க ஆனந்த், எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு இதான் மேடம் ஃபர்ஸ்ட் வாட்டி பேசுறேன், ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எனக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க.
2: எங்க அம்மா சமையல் தான் மேடம், செமையா இருக்கும் மேடம். கார குழம்பு வைப்பாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும்.
0: ஓகே, சோ உங்க வைஃப் சமைச்சது விட உங்க அம்மா சமைக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்?
2: இப்பயும் மேடம், எங்க அம்மா நேத்து கூட பாருங்க கார குழம்பு வச்சிட்டாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது.
0: ஓகே, என்னடா இது, எல்லாருமே உண்மையா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இதாங்க உண்மை.
2: பொய் இல்ல, உண்மைதான் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஆனா ஆனா ஒண்ணு பாருங்க, இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சமைச்சு சமைச்சு கொடுக்குறோம், இவங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் டாபிக் எப்படி வச்சிருக்கணும், அம்மா சமையல் பெஸ்டா ஒய்ஃப் சமையல் பெஸ்டா அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வீட்டு சாப்பாடா இல்ல வெளி சாப்பாடா அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, அவங்க அம்மா சமைச்சா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. எஸ், அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
1: சூப்பரா இருப்பாங்க.
0: ஓகே,
1: நான் ஒரு ஏடிஎம்ல வேலை பாக்குறேன், மூணு வேலையும் வீட்டு சாப்பாடுதான் மேடம்.
0: சூப்பருங்க, சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அம்மா சமையல் பெஸ்டா இல்ல வீட்டுல இருக்க ஃபுட் பெஸ்ட், வெளியில இருக்க ஃபுட் பெஸ்டா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக 24ல இருந்து சித்ஸ்ரீராமோட வாய்ஸ்ல சனா அப்புறம் அந்த ஜனதா காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின மெய்நிகரா சாங் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்நிகரா சாங் இல்ல, நானும் அழகினிலே சாங் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அர்ஜித் சிங்கோட வாய்ஸ்ல கேட்கலாமா?

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: சமையல் தான் பெஸ்ட், இல்ல அவுட் சைட் ஃபுட் தான் பெஸ்ட் அப்படின்னு சும்மா இருக்காதீங்கப்பா. யாராவது வந்து சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க டாபிக். கேஸ் 2952 5308 5328 1781 எஸ் நிகழ்ச்சியில லிசனர்ஸ் ரெடியா இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ வணக்கம், நல்லா இருக்கேன் கலா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சொல்லுங்க. ஓகே, அப்ப நீங்க வெளில போய் பீட்சா பர்கர் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
1: எங்க அம்மா போனா கட்சியில போய் எங்க அத்தவ நாள் சமைப்பாங்க. வெளியில வேலைக்கு போனா
2: நன்றிகளும் மேடம். எம்டி ரவிச்சந்திர ஸ்ரீநகர்.
0: ஓகே சொல்லுங்க.
2: ப்ரோக்ராம் நல்லா இருக்கு மேடம். மேடம் இது எனக்கு ஹோட்டல் வந்து 90% பிடிக்கும்,
0: கிரிக்கெட்
2: வந்து 80% பிடிக்கும்,

0: அம்மா 5 ரூபாய் கொடுத்து, அம்மா அம்மா 5 ரூபாய் கொடுத்து புதூர்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கடா, கிரிக்கெட் ஆட போறல. வீட்டுல செய்யற டிஃபனோட புதூர் நல்லா இருக்கும் மேடம். ராம் நகர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, போவேன். அம்மா சொல்லுவாங்க 3 வேளையும் 100 ரூபாய் நீ சாப்பிடாத, வீட்டு சாப்பாடு பிடிக்காது போயிடும் அப்படின்னாங்க. அம்மாவோட பாட்டி சேப்பட் பாட்டி நல்லா செய்வாங்க மேடம்.
1: சூப்பர்.
0: என்ன
1: எல்லாருமே அம்மா சாப்பாடுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மனசு திறந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: செஞ்ச காலங்கள்லாம் இப்ப இல்ல மேம். அவ்வளவு அழகா நான் ஸ்கூல் விட்டு வரும்போது மீன் குழம்பு வாசம் அந்த மீன்
1: விட்டு,
2: அந்த மாதிரி அந்த மாங்காய் போட்டுக்கு மீன் போட்டு குழம்பு வச்சாங்க, அவ்வளவு டேஸ்ட். கருவட்டு குழம்பு மழை காலத்துல வைப்பாங்க, அந்த சீசன் கேட்ட மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் அவ்வளவு டேஸ்ட். கண்டிப்பா நம்ம இப்ப இருக்க வைஃப் எல்லாம் குறை சொல்ல முடியாது,
1: வைஃப் எல்லாம் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி வெளி ஃபுட்டும் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்படின்றத தாண்டி அதுல வேற எதுவுமே இல்லன்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
2: தண்ணி மாறுதல் அடைஞ்சிச்சு, அதனால டேஸ்ட் எல்லாம் குறையுது,
1: ரொம்ப கம்மி ஆயிடுச்சு டேஸ்ட் எல்லாமே. அதுவும் ஹெல்த்தியாவும் இல்ல.
2: ஆமா ஆமா மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்மளோட லிசனர்ஸ் எல்லாருக்கூடியும் பேசும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட அம்மா சாப்பாடு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஒரு நேரம் ஒரு செம்ம ஃபீலிங்க. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடும்போது கண்ணில் சம்டைம்ஸ் தண்ணி வந்துடும். ஏன்னா தொடர்ந்து வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு அங்கே நம்ம விதவிதமாக சாப்பிட்ருப்போம். ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் சாதாரணமாக ஒரு துவையலும் ரசத்தையும் வச்சு சாப்பிடும்போது வர ஃபீல் இருக்கே அப்பா, நிஜமாவே அதை ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சு பார்க்கும்போது தான் அதோட வர்த் என்ன அப்படின்றது தெரியும். எஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்க பாடல் சாய்ந்து சாய்ந்த சாங் வந்துகிட்டே இருக்கு. நீதானே என் பொன் வசந்தம் படத்துலேருந்து சச் பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டை இப்போ கேட்கறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், வாங்க கேட்கலாம்.

102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

முப்பது நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்றல். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா சாப்பாடு தாங்க அல்டிமேட். எப்ப சாப்பிட்டாலும் சரி, எனக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, எங்க அம்மா மாதிரி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கால் பண்ண எல்லா லிசனர்ஸுமே வெளி உணவெல்லாம் எங்களுக்கு பெஸ்டா என்னைக்குமே தெரிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெளி உணவெல்லாம் வேற வழி இல்லாத சில நேரங்கள்ல வேணா சாப்பிடலாமே ஒழிய, இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் வந்து கரெக்டா வீக்லி ஒன்ஸ் வெளியே போய் சாப்பிட்டாகணும், அதுவும் இல்லையா வீட்டுல ஆர்டர் போட்டு சாப்பிடுற இந்த ஹேபிட் வந்து கொஞ்சம் அதிகமா பார்க்க முடியுது. இதனால அவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ரொம்ப சீக்கிரமாவே சக்கரை வியாதிகள்லாம் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடுற அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு கூட ஆட் பண்ற அந்த கோலா

0: இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கரை மட்டும்தான், அப்புறம் இதில் இருக்க மைதா. ஸோ இது ரெண்டு விஷயமே ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தான் இப்போ இருக்கிற வளர்ந்துட்டு வர தலைமுறை இருக்காங்க அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் இந்த டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அம்மா என்ன சமைச்சு கொடுத்தாலுமே அதில் பேலன்ஸ்டாக தாங்க இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், கீரை கூட பருப்பை போட்டு ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் மிக்ஸ் பண்ணி கீரை கடையல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அப்போ தெரியாது, ஆனால் இப்போ எவ்வளோ இதில் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் எவ்வளோ ஃபைபர் இருக்குது அப்படின்னு சாப்பிடக்கூடிய மனநிலை எல்லா மக்களுக்குமே இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிசனர்ஸ் ரெடியாக இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ
1: ஹலோ, சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கு சந்திரசேகர். ஸ்வீட்டா அப்படியே ஷார்ட்டா முடிச்சிடலாமா? சீக்கிரம் சொல்றீங்களா?
1: கண்டிப்பா மேம். எனக்கு வந்து ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா சமைக்கக்கூடிய சமையல் தான். ஏன்னா எனக்கு பிடிச்ச காரம், எனக்கு பிடிச்ச உரப்பு, ஸ்வீட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா டிஷ் குக் பண்ணுவாங்க. கேட்டாலும் வீட்டுல அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அம்மாவுடைய இந்த சாப்பாடு அப்படிங்கறது சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அப்படிங்கறதுனால வெளியில கூட போக மாட்டேன். அம்மா இங்கே சமைச்சிட்டாமா அப்படின்ட்டுன்னு அம்மா சமைச்ச சாப்பாடியே பண்ணுவாங்க. அம்மா கேட்பாங்க, சந்திரசேகர் என்னடா சமைக்கட்டும், இது சமைனா அடுத்த செகண்ட் சமைச்சிருவாங்க அம்மா.
0: அதனால
1: அம்மா சமையல் தான் எனக்கு பெஸ்ட், ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சிறப்பு சிறப்பு. எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா சமைக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஆனா ஒரு கிரேவிங்ஸ்னு வரும்போது அவங்க கண்டிப்பா தேடி போவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தேடி போகிறத வந்து அதையுமே ஹெல்த்தியா சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த லிசனர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க. ஹேம்லதா.
2: ஹேம்லதா, கள்ளக்குறிச்சியில இருந்து எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஹேம்லதா.
2: ரொம்ப நாளாயிடுச்சு.
0: ஆமா ஆமா ஆமா.
2: அம்மானா சும்மா இல்லையே, அம்மா சமையல் சாப்பிடாம சுவையே இல்லையே.
0: உங்க அம்மா எது நல்லா சமைப்பாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட இருந்து இந்த சாப்பாடு அப்படின்னா எது ரொம்ப சொல்வீங்க?
2: அம்மா கிட்ட இருந்துன்னா எல்லாமே நல்லா இருக்கும்.
0: இல்ல ஏதாவது பர்டிகுலர் ஃபேவரட் டிஷ் இருக்கும்ல, இது எங்க அம்மா மாதிரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு?
2: கீரை மசியல், கொள்ளு தொகையல், இதெல்லாம் இன்னும் அம்மாவோட அம்மா இன்னும் சூப்பரா பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த வழி வழியா அந்த கொள்ளு தொகையல் இதெல்லாம் அப்படி நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு
0: செம்மையா இருக்கும். என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி கொள்ளு தொகையல், அதனாலதான் அப்படியே எம்மியா இருக்கும்.
2: கொள்ளு ரசம், கொள்ளு தொகையல் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, ஃபேட் ரொம்ப சேராது, ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சளி பிடிக்கிற மாதிரி, ஒருத்தர் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட அது வீட்டுல எல்லாருக்கும் கொள்ளு தொகையல் ரசம், அதுதான் ஃபேவரட் எங்களோட மேம். அப்புறம் பச்சை பயிரல் எல்லாம் நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் அம்மாவோட சமையல் தான்
0: உண்மையாவே.
2: என்ன ஹோட்டல்ல காசு கொடுத்து சாப்பிட்டா கூட வராது.
0: கண்டிப்பா. நன்றிமா, நன்றி. ஆக்சுவலாக அம்மா சமையல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் படித்தாங்களா, ஸோ நம்மளோட அம்மாவும் சரி நம்ம பாட்டியும் சரி அந்த டைமில் படித்தாங்களா அப்படின்னாலும் அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு கோதுமை தோசை பண்ணுவாங்க, அதில் வந்து வாழைப்பழம்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த வந்து இன்னைக்கு நம்ம பேன் கேக்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த திக்காக போடுற அந்த கோதுமை தோசையில் நிறைய கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் ஆனால் அது வந்து நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம், அப்போவே ஒரு ரெண்டு தான் அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ப்ரொபோஷன்டாக எல்லாமே இருக்கும் அப்படின்றது வந்து எப்படி தான் இவங்கெல்லாம் இவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. நியூட்ரிஷன் படிச்சுட்டு பண்ண வேண்டியதை அவங்க வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியே ஆகணும். லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சம்பத். உங்க அம்மா சமையல் பெஸ்டா, உங்க வைஃப் சமையல் பெஸ்டா?
3: அப்புறம் வைஃப் தான் மேடம்.
0: ஏ ஏ ஏ இவ்ளோ பதட்டம், ஏ இவ்ளோ பயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் உங்க வைஃப் சமைக்கிறதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: ஏ வைஃப் நல்லா மீன் குழம்பு சமைப்பாங்க. மீன் குழம்பு,
0: ஓகே.
3: கீரை,
0: ஓகே.
3: கீரை அந்த அட நல்லா பண்ணுமா? அட கீரை,
0: ஓகே.
3: முருங்கை எல்லாம் போட்டு அட சூப்பரா செய்வாங்க மேடம் வைஃப்.
0: சூப்பர் சம்பத், தேங்க் யூ சோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசினதுல. நன்றி, நன்றி.
3: ஓகே, தேங்க் யூ,
0: தேங்க் யூ. எஸ்,

0: அடுத்த லிசனர். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சுபாஷினி மேடம், இனிய பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: Facebook வீரராமன் மாதவரம்.
0: சூப்பர். உங்களுக்கு யாரோட ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: உமாவா சொன்னாங்க அம்மா சமையல் அற்புதம் சொல்லிட்டு.
0: சரி, அப்ப நீங்க வெளியில போனா என்ன பண்ணுவீங்க, என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடும்போது,
1: சாப்பிடும்போது அம்மா நினைவோடு சாப்பிட்டால அது அம்மா அசுவை அந்த உணவு இல்ல.
0: அப்ப
1: அவங்க பழைய சாதத்தை பிசிஞ்சு கொடுத்தாங்க, அதுல வந்து உப்பு காரம் புளியை விட அவங்க அன்பும் பாசமும் நிறைஞ்சி இருக்கும்.
0: இந்த விஷயத்த நான் நிறைய வாட்டி எங்க அம்மா கையில ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க அம்மா ஊட்டுற நார்மலான நான் எடுத்து சாப்பிடும் போது அது டேஸ்ட் இருக்காது, ஆனா எங்க அம்மா பிசைஞ்சு ஊட்டி தரும்போது அது ரொம்ப
1: அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.

0: அந்த கை பக்குவம்னு சொல்வாங்க தெரியுமா,
1: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி
0: அந்த கை பக்குவம் தான் சோயின் அற்புதம்.
1: நிஜமா நிஜமா, ஹானஸ்டா, உண்மை உண்மை.
0: நிகழ்ச்சி தலைப்பு எனக்கு வியப்பு.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ. ஓகே, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்,
2: அண்ணனர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: சொல்லுங்க மாலினி தேவி.
2: அம்மா சமையல் தான் சொல்ல முடியும், வெளியில எங்க போனாலும் சரிதா.
1: உங்க பேரை குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? உங்க பேர உங்க பேர குழந்தைங்களுக்கு உங்க உங்க சமையல் பிடிக்குமா, உங்க அம்மா சமையல் பிடிக்கும்?
2: இல்ல இல்ல, என்னுடையதான் சொல்லுவான். இல்ல மறுபடியும் இல்ல, அவங்க வெளியூர் இருந்த எங்க பசங்களும் சொல்லுவாங்க, இருந்தாலும் எனக்கு என் சாப்பாடு எங்க அம்மா இன்னும் அந்த எங்க அம்மா இல்ல, இருந்தா கூட இந்த குருமா குழம்புலாம் வைப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம வெளியில சாப்பிடுவோம், வெளியில சாப்பிடுவோம், அந்த குருமா அந்த டேஸ்டே வராது.
1: இது அம்மா வைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். கரெக்ட்,
2: ஒரே உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டு வைப்பாங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த அந்த அந்த சுவைய இன்னும் எனக்கு மறக்கவே முடியாது,
1: என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க சொல்றதை வச்சு
2: அத நைட் வச்சு காலையில சாப்பிடுவோம் தோசைக்கு இட்லிக்கு. அவ்வளவு அந்த அப்ப அப்ப உள்ள பக்கத்தை சொல்றேன், இப்போ ஒரு நாளைக்கு வச்சுட்டு மறுநாளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ அந்த அடுப்புலேதான் நடக்கும், அந்த காலையில சாப்பிடும் போது அதுக்கு அடிபிடி தான் நடக்கும் பாருங்க. எனக்கு
1: அமிர்த மாதிரி இருக்கும் அது, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த அவசர அவசரமாக கிளம்பும் போது ரெண்டு வாய் சாப்பிட்டு போன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடுற எத்தனையோ சீன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்துட்டு போயிருக்கோம். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், அம்மா இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு தோணும். எஸ் நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சாலும் நிறைய பேச முடியாது. நமக்காக அடுத்தது வந்து ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி காத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஜாலியாக பேக் டு பேக் சாங்ஸ் வந்துடும். எனக்காக இன்னைக்கு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் திரும்பவும் உங்களை நான் வந்து 9 மணிக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாருங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

மாலை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

6:11 ஆயிடுச்சு. 102.3 விவித் பாரதி தமிழகம் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திலிருந்து.

பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவு பாடலா உங்களுக்காக நந்தனார் திரைப்படத்திலிருந்து பாடல். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6:40 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு

0: எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் 1 இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி,

0: திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி

0: கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாம்பே திரைப்படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. வாலி வரிகளில் ஸ்வர்ணலதா குரலில் ஏழு மணி இசையில் ஏஞ்சியன் திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 7:35 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு
2: Yes, who is it?
3: Don.
1: 102.3 பாட்டுக்கு இட Don.
3: Don.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் தொய்வதில்லை தொய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56வது. எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருப்பாங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, மேல அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்கன்னு மனுஷங்களா
1: இருப்பாங்க. அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு, அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயண சுவாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயண், அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்தோம். ஏன் வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
0: செயல்படுறேன்.
1: கண்டிப்பா என்ற அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்தமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும்னு வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்போ வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியாவில விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
1: ஐயா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருக்கேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து, பெரிய ரேடியோ இருந்து, பாக்கெட்ல வைக்கப்பட்ட ரேடியோல இருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். நான் அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும்போது, நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 7 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பாங்க.
0: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
1: கண்டிப்பா
0: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
1: இருக்குது. கண்டிப்பா ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து

0: கால நிர்ணயம் பங்க்சுவாலிட்டி நம்ம இந்த டைம்ல இந்த ஓன்லிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு வந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும். அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம சாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்பும், இந்தி மொழி கற்பும், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க
1: ரேடியோல.
0: நம்ம ரேடியோவில் நம்ம கமெண்ட்ரி கேட்டுனே மற்ற வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படுது.
1: ஒரு காலத்தில் வானொலி அப்படிங்கிறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலேருந்து ஒலிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் தொலைபேசி வழியாக நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில் வந்து பேசுகிறாங்க. இப்போ அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்கிறீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்போ ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பக்கமாக வரும். ஒரு காலத்தில் வானொலியில் வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க. இப்போ பொதுமக்களும் எல்லாரோடைய இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில் வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்போ வானொலி உருவாக்கி விட்டுருது. இப்போ வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்போ நேரலையில் வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க.
1: இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படிதான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன். நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன்.
1: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: பக்தி மனோ கமழ்தம்மா எம்மதும் சம்மதம் வறுமை பாட்டை உணர்த்துதம்.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புதம்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60%ஆக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர்,

0: தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரக்குன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில், இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி

0: நீ பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மசுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9, மற்றும் 11 தேதிகளில் நடைபெற உள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெண்டு புலி மூணு பாத்துக்கு இதான்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை ஓர் எண்ணெய் வித்து பயிர். நமது நாட்டு மக்கள் ரொம்ப விருப்பமா சாப்பிடுற பருப்பு இது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் விருப்பமானது நிலக்கடலை. புரதச்சத்து அதிகம் இருக்கு நிலக்கடலையில. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா நம்ம இந்தியாவில தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தி ஆகுது. இந்த இரு நாட்டில தான் மக்கள் தொகை அதிகம். நம்ம நாட்டில கடந்த பல வருடங்களா நிலக்கடலையின் விலையில பெரிய மாற்றம் இல்ல, ஏற்படல. ஆனா அமெரிக்காவில நிலக்கடலை விலையில நிறைய மாற்றம் உண்டாகி இருக்கு. அவர்களது உணவில் நிலக்கடலையின் பங்கு 15 மடங்கு கூடி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிக சத்துக்களை உள்ளடக்கியது நிலக்கடலை. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோபான், த்ரியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், குளுட்டமிக் ஆசிட், கிளைசின், வைட்டமின்கள், கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியது நிலக்கடலை. கிருஷ்ணய்யா, உங்களுக்கு நிலக்கடலை சாப்பிடுற பழக்கம் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த காலத்து மனிதர், விஷயம் தெரிந்தவர். நிலக்கடலையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்தா கூடுதல் லாபம் பார்க்கலாம். கடலை முட்டாய், கடலை எண்ணெய் தயார் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட நிலக்கடலையில சத்துக்கள் அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. நிலக்கடலையில் இருக்கும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுது. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் B3 நியாசின் உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் அதை உட்கொள்பவர்களுக்கு இனப்பெருக்கம் விரைவா நடைபெறுமா. நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை சமயத்துல பார்த்தா அதை சாப்பிடக்கூடிய ஆடு, மாடு, நாய், வயல்வெளியை சுற்றியுள்ள பறவை இனங்கள், எலி எல்லாம் ஒரே நேரத்துல குட்டி போடும். இதுவே இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையை தொடர்ந்து அளவா உண்ணும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாதான். கிருஷ்ணய்யா, நம்மூர் நிலக்கடலை முட்டாய், கடலை பருப்பு, வறுத்த கடலை, அவித்த கடலை ஆகிய

0: பற்றி. அப்பப்போ அளவா சாப்பிடுவோம். வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியம். நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியையும் அடைகிறது. அதோட அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படையுது. வயதுக்கேற்ற உடல் எடையையும் கொடுக்கும். வேகமான வாழ்க்கை முறையில தற்போது உலகெங்கிலும் மக்கள் பலருக்கும் மன அழுத்த பிரச்சனை அதிகம் ஏற்படுவதாக சர்வதேச மனநல மருத்துவ சங்கம் தெரிவிச்சிருக்கு. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு நிலக்கடலை. இதுல இருக்கும் டிரிப்டோபான் என்ற வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. நிலக்கடலை சாப்பிடுவோம், நிம்மதியா இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

7:35 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தான் நீங்க கேட்க போறீங்க. 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. கங்கை அமரன் வரிகளில் ஸ்வர்ணலதான் எஸ்பிபி பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் சின்ன தம்பி திரைப்படத்தில இருந்து இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

7:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாட்டும் பயணமும்ல பா விஜய் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. 5 ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

ஓகே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: எஸ் நேயர்களே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவான பாடல் உங்களுக்காக, அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டால் உன்னுடைய துன்பம் தீந்துரும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையிலிருந்து அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்புனார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டுது. இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னு நானும்.

0: நீங்கள் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேரம் 8 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை.
5: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது எனக்குள் நான். வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆதாரமே தேடல் தான். எத்தனையோ விஷயங்களை வெளியில தேடி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனா நமக்குள்ளே ஒரு பயணம், எனக்குள் நான் யார் என்பது. இந்த பயணம் பிறருக்கு அறிந்த தெரியாத பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்துடும். எனக்குள் நான்ல இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது நடிகர் பூவிலங்கு மோகன். நடிப்பு, பேச்சு, எழுத்து, இசை, கலைத்துறை, சமூக பணின்னு பெரிய பெரிய ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சி சந்திச்சிருக்கு. இன்னைக்கு சிறந்த கலைஞன் எனக்குள் நான் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்காகவும் நம்ம ஸ்டுடியோல இருக்காரு. நடிப்பை மூலதனமாக்கி கோமல் நாடக குழுவின் அங்கமாகி வெள்ளித்திரையின் நட்சத்திரமாகி மக்கள் மனதில் தன் நடிப்பால் தனியிடம் பிடித்த ஆகச் சிறந்த கலைஞர் கலைமாமணி பூவிலங்கு மோகன் சார், வணக்கம் சார்.
1: வணக்கம் பிரமிளா மேடம்.
0: சார், உங்களை ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோடு நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கலைஞன், நிச்சயமா எனக்குள் நான் அப்படிங்கிற இந்த டைட்டில்ல நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னோடியா முதல்ல உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி எனக்குள் நானை பொறுத்தே அமைய போகுது. திரையில நீங்க பல முகங்கள்ல தோன்றி இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள நீங்க யாரு, அந்த உண்மையான முகம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க?
1: வணக்கம் மேடம். விவித் பாரதி தமிழ் 102.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். எனக்குள் நான் இந்த கான்செப்டே நல்லா இருக்கு. எனக்குள் நான் அப்படிங்கிறதுலே எனக்கு மனசுக்குள்ளார வந்து என்றைக்குமே நான் ஒரு உண்மையான மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த எனக்குள் நான் நீங்கள் கொடுத்த டைட்டிலுக்குள்ளே நான் அப்படி தான் என்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, நான் பல முகங்கள் நான் வரும்போது அதை வந்து இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் மறைந்த கோமல் சுவாமிநாதன் அவர்கள், என்னுடைய ஆசன் கே பாலச்சந்தர் சார் அவர்கள், கே பாலச்சந்தர் சார்கிட்ட என் நான் போறதுக்கு அதுக்கும் ஒரு காரணம் இல்லைங்களா, எப்படி நம்ம போய் ரீச் ஆகிறோம், எப்படி இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு மா மனிதர் தான். அப்பெல்லாம் வந்து கவிதாலயா கிடையாது, கலாகேந்திரா ப்ரொடியூசர் பி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போனா இந்த ரூட்ல போய் நீ கே பி சாரை பார்க்கலாம்னு சொல்லி வந்தது. அதுதான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பல முகங்கள்

0: நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள், எனக்கு கிடைச்ச இயக்குநர்கள், எனக்கு கிடைச்ச ரைட்டர்கள் எல்லாருமா சேர்ந்து நான் பண்ணுறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் என்ன கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்கன்னு நான் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ரசிகர்கள் நேயர்கள் தான், ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணலைன்னா இந்த எனக்குள் நான் ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு நான் ஏஆர்ல வந்து உங்களோட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்.
1: நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்குள்ள நான் என்ன தேடி பார்க்கறேன்னா அது ஒரு நல்ல மனிதனா நான் என்ன அடையாளப்படுத்துறேன், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சார். நம்ம என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல மனிதனா ஒரு சிறந்த மனிதனா இருந்தோம் அப்படின்னு சொன்னா வெற்றிங்கிறது அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு ஆத்மார்த்த திருப்தியும் கிடைக்கும், அதுக்குள்ள நம்ம பயணப்படுறதுக்கும் அது சரியா இருக்கும். எப்படி இந்த நடிப்பு சார், சின்ன வயசுல இருந்து நடிப்பு மேல ஏதாவது ஆர்வம் இருந்ததா இல்ல இது ஒரு தற்செயலா நடந்த விஷயமா, எப்படி ஆனீங்க நீங்க நடிகனா?
0: என் மனசுக்குள்ள நான் என்னைக்குமே நேர்மையாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்தது வந்து என்னுடைய பெற்றோர்களால் தான். அதனால் இந்த நேரத்தில் தாய் தந்தையரை நான் வந்து மறக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த நடிப்பில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, என்னையும் அறியாமல் அது வளர்ந்துருக்கு சின்ன வயசுலேருந்தே. இப்போ எங்கள் அம்மா ஏதாவது படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து சிவாஜி சார் தான் என்னுடைய பாதிப்பு நிறைய இருக்கும். சிவாஜி சாரை வந்து அவரால் தான் வந்து எனக்கு ஓ நம்ம அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிறது அந்த வயசுலேருந்து அது ஒரு விளையாட்டாக வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே சின்ன வயசுலேயே நான் 10 வயசு இருக்கும்போதே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு லீட் ரோல் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு மேடை நாடகத்தில், தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற பேர் அந்த மேடை நாடகம், அதில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. நான் வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான் நான் சான்ஸ் தேடிட்டு போகும்போது தான் பிஆர் கோவிந்தராஜன் சார் கலாகேந்திரா அவரை பார்க்கும்போது நான் கேபி சாரை பார்க்கறதுக்காக அவர் என்ற அவர் சொல்கிற அவ்வளோ ஈஸியாக நீ அவரை பார்க்க முடியாது. இப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, மாதிரி கோமல் சார், கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார் இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது இப்போது போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது அவர் கண்ணில் நீ படணும், கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வர்றதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார். அப்போ தான் நான் வந்து விசு சார் கோமல் சார் சொல்லியிருக்காரு, சரி இது எப்படி நம்ம அப்படின்ட்டு நானாக ஒரு தப்போ ரைட்டோ ஒரு அனலைசேஷன் நான் போடுறேன். அதில் விசு சார்னா விசு சார் வந்து அவர் அவர் பிரதர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஸோ அவர் வந்து மேடை நாடகம் அப்படின்னா நம்ம யாரையும் தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாடகம் வந்து ஒருத்தர் நடத்துகிறாங்க, அது ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது, உங்களுக்கு செலவு தான் ஜாஸ்தி, ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப ரேர் சில பேருக்கு தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு அதில் என்ன கேரக்டர் வரப்போகுது, என்ன பெருசாக நம்மளுக்கு ரோல் வந்துடும் அப்படின்னு நம்ம ஏன் மனசுக்குள்ளே நானாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தப்போ, சரி அந்த கோமல் சார், கோமல் சார்னா இஸ் எ ப்ரொஃபஷனல், இது அவங்க ட்ரூப்பில் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயமும் விசு சார்து வந்து அப்போது எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தாலும் ஒரு ஹியூமர் இருக்கும், பட் இவர்கிட்ட அவர் ரொம்ப ஒரு டெப்த் இருக்கும் அவருடைய சப்ஜெக்ட்ஸில் அப்படிங்கிறதுனால அவரை போய் பார்க்கலான்னு பார்த்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன். நான் சொல்கிறது 1970 between 75 and 80 அப்போது போகும்போது நான் வந்து நாயர் ராமன் எதிர்நீச்சல்லாம் நடித்தார் நாயர்ராமன், அப்புறம் தான் வந்து ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு ஒரு ட்ராமா அங்கே போய்கிட்டு இருக்கு, அதில் வந்து நாயர்ராமன் வந்து நக்சலைட்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் கோமல் சார்னு நினச்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி வந்தார் இவர் அமைச்சார் என்ன அப்படின்னு சொல்கிறேன், இருப்பா நீ இன்டர்வல்ல வா அப்படின்னாரு. அப்படி இன்டர்வல்ல போகிறப்ப சரி ட்ராமா முடியட்டும். அப்புறம் ட்ராமா முடிச்ச உடனே அங்கேருந்து வந்து கோமல் சார் அவரெல்லாம் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், இந்த மாதிரி அவன் கோவிந்தராஜா அம்சானா அப்படின்னு அவங்க அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்க சொன்னார். அப்போ இவர் வந்து மறுநாள் வந்து அதுதான் அங்கே தான் நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு அமையணுன்றதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து என்னை நெக்ஸ்ட் டே வந்து அவர் வீட்டுக்கு வர சொன்னார் கோமல் சார், அட்ரஸ் கொடுத்து போயிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதை வந்து படிக்க சொன்னார். நான் வந்து அதை படித்தேன், நான் படித்த விதம் அவருக்கு பிடிச்சி போச்சு. நான் அவரை பார்க்குற நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு பிளே கிருஷ்ணகான சபாவில் அதே சொர்க்க பூமி, அப்போ வந்துட்டு அவரை வந்து என்ன அங்கே வர சொன்னார் கிருஷ்ணகான சபாக்கு. அது என்னன்னா நான் போன நேரம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணுறவர் வந்து அவர் அர்ஜென்ட்டாக வந்து ஏதோ பாம்பே போகணும், அவர் எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அது விஷயமா அஃபிஷியலாக ஹி ஹேஸ் டு கோ டு பாம்பே. அதனால் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து என்ன ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு லீட் ரோல் ஸ்டூடெண்ட் ரோல் அது வந்து எனக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேருந்து கோமல் சாரோட தான்
1: பயணம்
0: ஆரம்பிச்சு அவருக்கு பிடிச்சி போய் அது வந்து நான்

தண்ணீர் தண்ணீர் பண்ணும்போது தண்ணீர் தண்ணீர் கோமல் சாமிநாதனுடைய சப்ஜெக்ட் தான். ஏன்னா சொர்க்கபூமி, செக்கு மாடுகள், ஒரு இந்திய கனவு, அசோகவனம், அன்புக்கு பஞ்சமலை, இப்படின்னு ட்ராமாஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ தான் வந்து தண்ணீர் தண்ணீர் பண்ணும்போது தான் கேவி சார் வந்து வந்து பார்ப்பார் பிள்ளையே. அப்போ வந்து என்னை வந்து அந்த படம் எனக்கு ஆக்சுவலாக தண்ணீர் தண்ணீர் தான் ஃபஸ்ட்டு படம் கேபி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்படி தான் அது வந்து என்னுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆனது.

0: நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் மை 60th இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 10 வயசில் வந்து
1: ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். உங்களுடைய 60 வருட அந்த பயணத்தை வந்து எனக்குள் நான்ல நிச்சயமாக இன்னைக்கு பல விஷயங்களை மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 வயசில் ஆரம்பிச்சிச்சு, நான் ஒரு சின்ன ட்ராமாவில் நடித்தேன் அப்படின்னு. அந்த ட்ராமாங்கிறது பள்ளியிலையா இல்லை வேறு எங்கும் மேடையில் அப்படி நடிக்க வாய்ப்பு கிடைச்சது?
0: மேடையில் தான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது எப்படின்னா அது வந்து ஒரு சபா, சபான்னு ஒரு பெரிய ப்ராமினன்ஸ் அந்த வயசில் அனுத்தாலும் தெரியல. அவங்கள எல்லாருமே இந்த தெலுங்கு பீப்புள், அவங்க அவங்க வந்து ஒரு இதுவாக வச்சு ஒரு பிளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேவேர் லிங்க்டு வித் ஆயில சபா அந்த பீரியடில் அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு பிளேயை வந்துட்டு இதில் பார்சார்தி சபாவில் வந்து ஒட்டங்க ஒன்லி சில்ட்ரன் தான், அது பசங்க தான். அதில் ஒரு லீட் ரோல் எனக்கு பெரிய ரோல், ஹீரோ, அது அது ஹீரோ கேரக்டர். அதில்
1: ஹீரோ கேரக்டர் 10 வயசில் அப்படிங்கிறது, ஆமாம், அது அதில் ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கும் மனசில்.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்கு அந்த வயசில் வந்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பயம் இருக்காது, நேச்சுரலாகவே ஒரு பயம் இருக்காது. அதில் நீங்கள் எதை பண்ணாலும் ஒரு விளையாட்டை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை வந்து நம்மளுக்கு சுற்றி இருந்தவங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஒரு மெருகேற்றிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது.
1: அந்த வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் அது பெரிய விஷயத்தை கூட அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுற ஒரு பீரியட்.
0: ஆமாம்,
1: கோமல் நாடக கம்பெனி. இதை பார்க்கும்போது நான் படித்த விஷயங்கள் தான், ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாடகங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, படித்து தெரிஞ்சுக்கிற நிலமையில தான் நாங்கள் இருக்கோம். இப்படி ஒரு நாடக கம்பெனி இருந்திருக்கு, அந்த குழுவோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்குமா? ஒரு நாடகத்தை நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செட்டு போட்டு நம்ம நாடகம் பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தாம யதார்த்தமா மக்களுடைய வாழ்க்கைய அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நாடகங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவர் வந்து இந்த நாடக தலைப்பை வந்து உங்களுடைய ஆசான் நீங்க, அவர் தான் கோமல் சுவாமிநாதன் ஐயா அவர்கள், அவர் எப்படி இதெல்லாம் தேர்வு பண்ணுவாரு, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: கோமல் சார் அவர் தான் என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசான்னு சின்ன வயசுலேருந்தே என் மைண்ட்ல வந்து கேபி சார் வந்து நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் என்னுடைய ஆசானா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அந்த ஆசான் கிட்ட ரீச் ஆகிறதுக்கான எனக்கு கிடைச்ச குருநாதர் தான் மறைந்த திரு கோமல் சுவாமிநாதன் அவர்கள். கோமல் சார் வந்து அவருடைய செட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் போய் பார்த்தேன் ஒரு ட்ராமா சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொர்க்க பூமி ட்ராமாவில் வந்து நாயர் ராமன் சார் வந்து நக்சலேட்டாக பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் செட்டு வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு காரு ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ண போகுது. என்னன்னா ஒரு நக்சலைட் ஆனதுனால அந்த பிரிட்ஜ் மேலே வந்துட்டு அந்த 35 குழந்தைகள் அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸை வந்து ஒரு கார் ஒரு பொலிட்டீஷியன் வராரு, அவரை பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் பிளான் பண்ணுவார். ஆனால் என்ன ஆகும்னா அந்த பஸ் அதை ஓவர்டேக் பண்ணி வருது, 35 குழந்தைங்க அதில் செத்து போயிடுவாங்க. அந்த பிரிட்ஜு அந்த பஸ் வருது, இது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது அப்படியே ரியலாக இருக்கும்.
1: அது எப்படி சார், எப்படி
0: சாத்தியம்? ஸ்டேஜுக்குள்ள வந்து ஒரு பண்ற லைட்டிங்ஸ், அந்த பிரிட்ஜ் செட் மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம பிரிட்ஜ் செட்டு நம்ம ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பாக்குறப்போ இட் இஸ் ஒன்லி தி ஃப்ரண்ட் சைடு வி வில் சீ, யூ ஆர் நாட் கோயிங் டு சீ தி அதர் பார்ட் ஆஃப் தி பிரிட்ஜ். சோ அதனால ரியல் பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் தான், லைட்டிங் அண்ட் யுவர் மியூசிக் அண்ட் எஃபெக்ட்ஸ். பிற்காலத்தில் வந்துட்டு நம்ம டேப் வச்சுருப்போம் மியூசிக்கு, ஆனால் அப்போ வந்து லைவ் மியூசிக்காக இருந்தது. அதனால் அந்த பஞ்ச் சவுண்ட்ஸ் அது இதெல்லாமே வந்து அதில் உங்களுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த ட்ராவலில் அந்த பஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது, லைட்டிங்ஸில் வந்து அந்த காருடைய லைட்டிங் பாஸ் ஆகி வருது, அந்த இது வருது வரும், அந்த பிரிட்ஜ் மேலே வரப்போ அந்த பிரிட்ஜ் பிளாஸ்ட் ஆகுது.

0: வந்து டப்புன்னு எல்லாம் லைட்டாக ஆஃப் ஆகும், பிளாஸ்ட் சவுண்ட் வரும், அதுக்கப்புறமா வந்து சில டயலாக்ஸ் வரும். அதுதான் வந்து கோமல் சார், அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி. பட் இதை வந்து ஆர்எஸ் மனோகர் வேறு விதமாக பண்ணியிருப்பார். ஆர்எஸ் மனோகர் யானையெல்லாம் கொண்டு வந்திருப்பார், செட்டில் குதிரையெல்லாம் அவர் கொண்டு வந்திருப்பார். அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து கோமல் சார்கிட்ட வந்து அந்த அந்த டயலாக் தான், அது கூட அது ரிலேட்டடான அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக வந்து கொண்டு போயிருப்பார். வார்த்தைகளில் வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது முதல்ல கேபி சார்கிட்ட போகும்போது இதுதான், இந்த டூஸ் அண்ட் டவுன்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, என்ன ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு விஷயம், ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் உங்களையும் அறியாமல் செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுகள் கூட தெரியாமல் போயிடும்.
1: செய்யக்கூடாதுங்கிறது,
0: எஸ் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்துட்டோம்னாலே அது வந்து நம்மளுடைய செயல் வந்து, ஏன்னா அவ்வளோ 100% பர்ஃபெக்டாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, புரியுதுங்களா. நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருப்போம், கரெக்டாக போயிருக்கும். ரோடில் திடீர்னு ஒரு சின்ன பள்ளம் வந்தால் அந்த காரு டமால்னு இறங்கி ஏறுது, அதனால சில ப்ராப்ளம் வரும். அதை என்ன நம்ம யோசனை பண்ண முடியாது, அது நம்ம ஃபால்ட் இல்லை, நம்ம கரெக்டாக தான் போகிறோம். அந்த ஒரு சின்ன பள்ளம் கண்ணில் படலை நம்மளுக்கு.
1: நாடகன்றத அரங்கேற்றும் போது மக்களோட ஆரவாரம், அந்த அவங்க அதை நாடகத்தை பார்க்குற விதம், அதெல்லாம் இன்னைக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு சபாக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாருமே அதுக்காகன ஒரு முனைப்பு எடுத்துட்டு வர்ற மாதிரி இன்னைக்கு சிச்சுவேஷன், நிறைய சாதனங்கள் வந்ததுனால மாறி போயிருச்சு அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் அந்த நாளில் நாடகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, விழிப்புணர்வு தர்றது, சமூகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னாலே அதுக்கான ஒரு மிகப்பெரிய சாதனமாக இருந்தது இந்த நாடகம்தான். மக்கள் எப்படி வரவேற்பாங்க, நீங்கள் அரங்கத்துக்குள்ளே அப்படி உள்ளே வரும்போது மக்களின் ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும், அந்த மாதிரி அரங்கத்தில் நாடகத்தை அரங்கேற்றும் போது எப்படி இருக்கும்?
0: நீங்களே ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டு மேடம், ரொம்ப பிரமாதமாக அதை நீங்கள் ஒரு வர்ணனை கொடுத்துட்டீங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து நிறைய நாடக கம்பெனி இருந்தது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லா நாடகமுமே நல்லா போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, அப்போ நாடகத்துக்கு வரவேற்பு எப்படி இருந்தது, வரவேற்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், எல்லா நாடகத்துக்குமே வரவேற்பு பிரமாதமாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த காம்படிஷன் இருக்கும். இப்போ கோமல் சார்து, விசு சார்து, பூர்ணமி விஸ்வநாதன் சார் ஒரு தரம் ஒரு ஒரு பிளே போய்கிட்டு இருக்கோம், வி கோபாலகிருஷ்ணன் சார்து போய்கிட்டு இருக்கோம், ஒய்ஜிபி சார், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் லேட்டர் ஸ்டேஜ், மௌலி சார்து, இவங்களது எல்லாமே பிளே போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு க்ரௌட் வரும். அதில் வந்து கோமல் சாருக்கு, இப்போ என்னுடைய குருநாதாரணத்தில் நான் ஜாஸ்தி அவரை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுடைய பிளேயில் வந்துட்டு மற்ற பிளேஸ் கூட நான் பண்ணியிருப்பேன் நான், மற்றவங்களை யாருக்காவது உடம்பு சரியில்லை குள்ள வரவழைக்க வேண்டியதாக இருக்கு இப்போ. அப்போது வந்து அந்த க்ரௌடு வந்து ஜஸ்ட் பை மவுத் டாக் வந்து இந்த க்ரௌடு வந்துடும். இப்போ ஈவன் இஃப் யூ கிவ் பப்ளிசிட்டி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் க்ரௌட் இன்சைட் தி தியேட்டர். அப்போ வந்துட்டு ஒரு இது இருக்குது இன்னாகுரேஷன்னாக்கா, அந்த இன்னாகுரேஷன்லேயே வந்து ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட க்ரௌடு வந்துடும் டெஃபினட்டாக. காரணம் என்னென்னா, எங்களுடைய ரிஹர்சல் கோமல் சார்துன்னு எடுத்துகிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 40 நாள் நாங்கள் ரிஹர்சல் பார்த்துருப்போம், 40 டேஸ் நாங்கள் ரிஹர்சல் பார்த்துருப்போம். தண்ணீர் தண்ணீர்லாம் ஒரு இந்திய கனவுலாம் அப்படி நாங்கள் ரிஹர்சல் பார்ப்போம். ஸோ அதோடைய இது என்னென்னா, ஒரு சின்ன தவறு கூட நம்ம பண்ணக்கூடாது. ஈவன் யுவர் மூமெண்ட் அண்ட் அந்த மூமெண்ட் போகும்போது அடுத்த கேரக்டரை சொல்லும்போது வாட் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்கணும், உங்களுடைய மூமெண்ட் என்னவாக இருக்கணும், பின்னாடி செட்டு, பின்னாடி அவன் மியூசிக்கு முன்னாடி பிட்டில் இருக்கிறவன் அப்படி இது, அவன் எப்படி இதை கோஆர்டினேட் பண்ண போகிறான், அதே நேரத்தில் அந்த லைட்டிங் வந்து எந்த இடத்துல நீ டல் லைட் போடணும், எவன் மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல நீ ஸ்பாட் லைட் போடணும், அந்த அளவுக்கு வந்து ஒரு இது கொடுத்ததுனால உங்களுக்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பிளேயில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, குடவாசலில் நாங்கள் போடுறோம். நான் சொல்கிறது எல்லாமே 1980s சொல்கிறேன். குடவாசலில் ட்ராமா ஆல்ரெடி 3 பிளே வந்து போயாச்சு. ராத்திரி 2 மணி அதுக்கப்புறமா இன்னொரு பிளே போடுங்கன்னு வெளியில் க்ரௌ

0: நிற்குது. அப்படி வந்த க்ரௌடு இருக்குது ஒரு காலத்தில். தண்ணீர் தண்ணீர்லாம் அப்படி தான் நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 250 ட்ராமா போட்டிருப்போம், நாங்கள் ஸ்டேஜ் போட்டிருப்போம் தண்ணீர் தண்ணீரே ஃபுல்லாக. அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும், ஏன்னா அது இப்போ ஸ்டேஜே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. வெளித்திரை ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா வந்து நிறைய வந்து உங்களுக்கு படமாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பார்க்குறது வந்து நீங்கள் படத்தில் சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னென்னா ஸ்டேஜில் வந்து நிறைய விஷயங்கள் டயலாகாக சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற ஒரு செட்டப்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது ஃபிலிமில் நிறைய விஷயங்கள் இது விஷுவலாக காட்டியிருப்பாங்க. அது விஷுவலாக காட்டுறப்போ சிலது வின் பண்ணிட முடியும், சிலது வந்து வின் பண்ணாமல் போயிடும். ஐயோ இந்த ஸ்டேஜில் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து வந்து நம்ம ஸ்டேஜில் வந்து அந்த டயலாகை நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து படத்தில் அதே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் டயலாக் எடுத்திருக்கும், பாக்கியெல்லாம் விஷுவலாக போயிட்டு இருக்கும், நம்மளுக்கே தெரியாது இருந்த சுச்சுவேஷனு. ஐயோ கால் வந்து முள்ளு முள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இதெல்லாமே அதில் காட்டிட்டு இருப்பாங்க விஷுவலாக உங்களுக்கு. அது ஒரு தனி அனுபவம் தான். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் உண்டு அந்த காலத்தில் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து. ஏன்னா நீங்கள் சில பிளேயெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய கமெண்ட்ஸ்லேயே பேப்பர்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. 3 நாளைக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றியே திங்க் பண்ணியிருக்காங்க. 3-4 நாள் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்துல என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி அவனுக்கு அப்படிங்கிறது வந்து ஏதோ தன் லைஃப்ல தனக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு நடந்தா மாதிரியே ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அறியாம அழுதுருப்பாங்க, இல்லை அவங்களே அறியாம சிலதெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நீங்க காமெடி பிளே எல்லாம் பார்த்துட்டு போறப்போ அப்படி சிரிச்சிருப்பாங்க.
1: சரிதான், அதாவது ஒரு படைப்பாளிக்கு அதுதான் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அந்த தாக்கத்தை பார்வையாளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு 4 நாள் அந்த கதையை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அந்த படைத்த அந்த ஆசிரியருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது அதே மாதிரிதான் இயக்குனரோ ஒரு நாடக குழு நீங்க சொல்றீங்க, அந்த நல்ல நாடகத்தை பார்த்துட்டு ஒரு 3-4 நாள் அந்த நாடக நினைப்பாவே ஒரு பார்வையாளனை ரசிகனை போய் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி தான். சொல்ல வந்த கருத்து நல்லா உள்ள போயிடுச்சு,
0: ரீச் ஆயிடுச்சுன்றது தான். ஆமா மேடம், அது உண்மை மேடம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இது எனக்குள் நான். தேடல் இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆதாரமே. எத்தனையோ விஷயங்களை வெளியில நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு பயணம் நமக்குள்ளேயே கேட்டுக்கிறது நாம் யார் அப்படிங்கிறது. எனக்குள் நான், என்னை தேடி. இன்று உங்களுக்காக பூவிலங்கு மோகன் சார். நாடகத்திலிருந்து அடுத்தபடியா நீங்க உங்களுடைய ஆசான் மனசுலயே மானசீகமா அவரை வந்து என்னுடைய ஆசானா ஏற்றுக்கொண்டேன் கே பாலச்சந்தர் சார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவரு அடையணுங்கிறதுக்காகவே அவரை நிச்சயமா ஒரு பார்த்து அவருக்கு அவர் வந்து உங்களை ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாடகங்கள்ல சேர்ந்து அங்க வந்து நடிப்பை மூலதனமாக்கிட்டு நீங்க இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. அப்ப தண்ணீர் தண்ணீர்ல நீங்க நடிக்கும் போது உங்களை பார்த்து கேபி சார் ஏதாவது உங்க டயலாகோ இல்ல உங்க நடிப்பையோ அதை பார்த்து ஏதாவது ஒரு பேசியிருப்பார்ல, எதுவும் சொல்லியிருப்பார்ல, அப்படி என்ன விஷயம் இருக்கு?
0: பேசியிருக்காரு. தண்ணீர் தண்ணீரை பொறுத்தளவில் ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அது லீட் கேரக்டர் இருந்தாலும் ரெண்டு கேரக்டர் பண்ணுவேன். தண்ணீர் தண்ணீர் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அதில் வந்து ஒரு போலீஸ்காரன், அந்த போலீஸ்காரன் வந்து ஒரு லீட் கேரக்டர், பட் ஹீ இஸ் எ நெகட்டிவ் பர்சன். இன்னொரு கேரக்டர் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இதாக இருந்தாலும் ஒரு ரொம்ப நியாயமாக தூக்கி போட்டு பேசுகிற ஒரு கேரக்டர் அது. இதைத்தான் நான் ஸ்டேஜில் வந்து மாறி மாறி நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஒரிஜினலாக உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆனது வந்து அந்த போலீஸ் கேரக்டர். ஆனால் இப்போ என்ன அது படம் அப்படின்னு வரும்போது கேபி சார் நிறைய தூரம் வந்து பார்த்தாரு பிளேயர், அந்த படம் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எல்லாரும் பண்ணுறாங்க, எனக்கு அந்த கால் வரல. ஒவ்வொருத்தரும் பண்ணுற கேரக்டர் அவங்களே தான் பண்ண போகிறாங்கன்றது ஃபிக்ஸ் ஆகுது, எக்ஸப்ட் த ஹீரோயின். ஏன்னா ஹீரோயின்ன்றது சரிதாங்கிறத வந்து கேபி சார் ஆல்ரெடி அவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதில் இருந்த அந்த பூசாரி அதுக்கப்புறமா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வருவார், ஒரு பொலிட்டீஷியனு, ஸோ வண்டிப்பட்ட நாயக்கர்னு, இப்படி வந்து ஒரு ஒரு கேரக்டரும் வந்து படத்துக்கு வந்து இவங்களே தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த என் கேரக்டர் மட்டும் சொல்லலை, என்னடா அது வந்து என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அந்த ஏஜுக்கு, என்னடா இவ்வளோ பாராட்டுறாங்க கொள்றாங்க நம்மளுக்கு வந்து சொல்ல அப்படின்ட்டு கேபி சார் பார்த்துட்டு போயிட்டாருன்றது. அப்புறமா என்னாச்சு, ஒரு நாள் வந்துட்டு எல்லாருமே அது கோயில்பட்டியில் ஷூட், அது கோயில்பட்டிக்கு கிளம்ப போ

0: வாங்க. காலையில் எனக்கு கோமல் சார் வந்து அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு நீ வாடா ஒரு நிமிஷம் வாடாருந்தார். நேரம் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். போனால் அவர் டே ஒன்று வந்து இவர் சார் பார்க்கணும்னு சொன்னார். காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ நான் கேவி சாரை வந்து கலாக்கேந்திரா தான், அப்போ கவிதாலேயே கிடையாது. கேவி சாரை நான் பார்க்க நான் போகிறேன். அப்போ தான் நான் வந்து தனியாக போய் பார்க்கறது, அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ தான் அவர் வந்து நம்மளை இங்கே வந்து நாடகம் பார்க்குறப்போ கொள்றப்பெல்லாம் சைடு ஸ்டேஜிலேருந்து ஸ்க்ரீனை தள்ளி அப்படி பார்த்து என்ன ரசிக்கிறாரா கொள்றாரு அப்படி பார்த்துட்டு வந்திருப்போம். பட் நேராக போய் பார்க்க போகிறது இப்போ தான். இப்போ அந்த கோவிந்தராஜன், நான் சொன்ன கோவிந்தராஜன் சார் அங்கே இருந்தார். அவர் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு நான் போனேன். வாடா வாடா போ சார் ஒன்று பார்க்கணுன்னு இருப்போம். மாடியில் இருக்காங்க சார். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு போகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரப்போகிறேன். அங்கே வந்துட்டு சார் என்னை வந்து வாடா உட்கார் உட்கார் உட்கார்ட்டார். உட்காந்து இப்படி பார்க்குறாரு. நாடகம் நல்லா பண்ணியிருக்கடா, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்படியே இருக்கும். இப்படி திரும்பி பார்க்குறோம், அப்படி திரும்பி பார்க்குறோம். அவரே நீயே பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றும் பேசாமல். சரி சரி போ, சும்மா உன்னை பார்க்கணும்னு நினச்சேன் நானும், அதான் வர சொன்னேன். சரி கிளம்பிட்டார். சரின்ட்டு நான் வந்து என்னடா கூப்பிட்டாரு பார்க்கணும்னு சொன்னார். அவனு சொன்னார் ஒன்றுமே சொன்னார். சரி கிளம்புன்றாருன்னு இறங்கி கீழே வரேன். கீழே வந்தோடனே கோவிந்தராஜ் சார் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னார். கிளம்புனார் சார் என்ன நீ வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஒரு 500 rupees ஒரு அட்வான்ஸ் செக்கு கொடுத்தாரு. நீங்கள் நைட்டு பஸ்ஸில் நீ கிளம்பி நேரம் கோயில்பட்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பி நான் கோயில்பட்டிக்கு போனேன். அப்போவும் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்றது தெரியாது, என்ன கேரக்டருங்கிறது தெரியாது. அங்கே போயாச்சு. போன உடனே அதில் எது பியூட்டினா, அவர் வந்து இன்னொரு கேரக்டர் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் மனசுக்குள்ளே டெவலப் பண்ணி வச்சுருக்கார். விஜுவலாக இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டேஜில் ஒன்று இருக்கும், விஜுவலாக வரும்போது அந்த டேரக்டர்ஸ் வேறு மாதிரி பண்ணணும் டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரௌடடாக இருக்கும், யாருமே சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, வேஷ்டி துண்டு தான், இப்படி தான் இருக்கும். உங்களால் டக்குன்னு யூ கேன் நாட் ஐடென்டிஃபை ஹூ இஸ் ஹூ திஸ் இஸ் தி பர்சன் இஸ் திஸ் தி பர்சன் ஹூ விச் ஹீ டிட் திஸ் ரோல் அப்படிங்கிற மாதிரியே உங்களை மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு அவர் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் வரும்போது இந்த ஊரே வந்து ஓட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணும். அந்த ஊரே வந்து அந்த ஊருக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே நல்லது பண்ணலைங்கிற ஒரு ஃபிக்ஸ்சரில் வந்துட்டு இந்த ஊரே தண்ணி தான் மெயின், ஊருக்கே தண்ணி வரல. ஸோ அதனால் வந்து தண்ணியே கிடையாது அங்கே. நீங்கள் ஒரு 14 kilometers போய் தான் குடிக்க தண்ணியை எடுத்துகிட்டு வரணுன்ற கண்டிஷன் தான் அந்த கிராமத்துக்கு, அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமம் அது. இப்போது அந்த எலெக்ஷன் வருது, எல்லாரும் ஓட்டு போடணும், ஊரே ஓட்டு போட மாட்டோன்னு வெளில நிற்கிறாங்க. அது வந்து இப்போ உள்ள பூத்தில் வந்து இருப்பாங்க இல்லையா அதிகாரிகள், அதெல்லாம் இருக்காங்க. இப்போது இந்த ஒரு கேரக்டர் மட்டும் உள்ளே போகுது, தலை அப்படி தலைப்பாக கட்டிட்டு நேரம் சர்ன்னு போகிறான். உள்ளே போய் இப்படி பார்க்குறோம் அப்படி பார்க்குறான். இவங்க இது இது கைத்து போட சொல்கிறாங்க, இவன் கை நாட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மைய வைக்கிறாங்க, மையம் வச்சுருங்க இப்படி இப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு மையம் வச்சு நீ ஓட்டு போட போகிற பேரத்தில் அந்த பக்கத்தில் வந்து அவன் பார்த்தது என்னன்னா ஒரு இது வச்சுருக்கு, அதுக்கு மேலே பானையில் தண்ணி வச்சு மேலே ஒரு டம்ளர் வச்சுருக்கு. இவன் நேராக போகிறான், அந்த டம்ளர் எடுத்தான், பானை குளிந்து கட கட கடன்னு ஒரு 4 glass தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போட்டு சைன்னு வெளியே ஓடி வரான். இவன் ஓட்டு போயிட்டு ஓடினான்னு சொல்லிட்டு வெளில அடி வாங்குவான். ஆனால் இவன் உள்ளே போனது இவங்களுக்கு தண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலான். அதை அவர் பார்த்துட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் கூட வந்து நான் அவரை வரன்றோடல அவர் வீட்டுக்கு பார்க்க போகும்போது அவர் சொல்லுவார், என் சிங்கப்பூர்ல என் ஃப்ரெண்டு வந்திருந்தாண்டா அதை சொன்னேன் நான், ரொம்ப பிரமாந்தாண்டா அது அப்படின்லாம் வந்து. அதுக்கப்புறம் நிறைய கேஸ்ன்னு சொன்னதுலேயும் வந்து
1: என்ன ஒரு அற்புதமான ஒரு தாட் இல்லை சார், ஓட்டு போட உள்ள போயிட்டு தண்ணி இல்லைங்கிறத எவ்வளோ
0: அற்புதம். அது டிராமால கிடையாது,
1: அது இருக்காது.
0: இதை தான் நான் சொன்னேன், விஷுவலாக சிலது பண்ணும்போது சிலது கேஷ் ஆகிடும் அப்படின்னு சொன்னது அதுதான். அது அதில் ஒரு சாங் வரும், அதாவது மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஊரே நின்று அந்த பரண்ட காடு மழையே வராது, மழைக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு ஒரு லைட்டு 2-3 shots வர ஆரம்பிக்கும். இந்த சாங்கு பாடினோடனே நல்ல அடி மழையே அடிச்சுது. அந்த இடத்துலேருந்து நாங்கள் கேவி சார் காரெல்லாம் வெளில கொண்டு வரதே பெரிய இதாச்சு. இது நடந்த விஷயம், அது
1: எவ்வளோ பெரிய

0: அந்த மாதிரி அந்த சாங்கு
1: கே பாலச்சந்தர் சார் வந்து இயக்குனர் சீக்கிரம்ல.
0: ஆமாம் கண்டிப்பாக அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் அவரோட வந்து ஒரு ட்ராவல் போயிடுச்சு எனக்கு.

0: அவரை உங்களுடைய ஆசான்னு சொன்னீங்க, அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம், நடிப்போ இல்ல தனியாவோ சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், அவரை பார்த்து வியந்து போனேன், இந்த மாதிரி அடடா நம்ம நினைச்சதை விட அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு நம்ம வியந்து போற தருணங்கள் நிறைய இருக்கும் அவரோட தொடர்ந்து பயணிக்கும் போது.
1: அதாவது நம்ம நினைச்சதை விட அவர் எங்கேயோ இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த மாதிரி தாட்டுக்கு போல, பிகாஸ் அவர் எங்கேயோ இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஒரு பின்னாடி ஓடுறோம், எப்படியாவது அவருடைய கண்ணு நம்ம மேல பற்றாதாங்கிற ஓடுனது தான் நம்ம. ஆனால் அந்த இடத்துல நம்ம போய் அவர் பக்கத்துல இருக்க முடிய இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே நம்ம கொடுத்து வச்சது தான். அதுவே வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் கொடுத்த வரம் தான் நான் யோசனை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவருடைய செய்கைகள் அப்படிங்கிறத நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், அவர்கிட்ட இருந்து தெரிஞ்செடுத்தேன். என்ன செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ நீங்கள் பண்ணுற தவறு கூட தெரியாது அப்படின்னு இது அவருடைய இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அந்த ஒரு இதில் அது எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரியே வந்து அவர் வந்து ஒரு கோவக்கார் தான், நிறைய வந்து பயங்கரமாக கோவம் வரும், திட்டுவார் எல்லாரையும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து காரணம் என்னன்னா அந்த பர்ஃபெக்ஷன் வரணும். சரி, அந்த கோவம் ஏன் வருது? அவன் பர்ஃபெக்டாக இல்லை, திருப்பி பண்ணும்போது வருது கோவம், வருது இன்னும் கோவம் ஜாஸ்தியாகுது, அவன் பர்ஃபெக்டாக இல்லை இல்லையா? ஆனால் அவன் ஒரு தரம் பர்ஃபெக்டாக பண்ணுறான், அவரை மாதிரி பாராட்டுறவன் எவனும் கிடையாது. பாராட்டுறதுங்கிறது அவர்கிட்ட வந்து அப்படி சில நேரங்களில் வந்துட்டு அந்த பாராட்டினுடைய எக்ஸ்ட்ரீமை வந்து நான் வந்து ஒரு ஹிலாரியஸாக பார்த்துருக்கேன். என்ன ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மனசில் யாரையும் ஊன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதுலேருந்து நீங்கள் கேட்டதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து கலகேந்திரா, அப்புறமா கவிதாலயா இருக்குது. கவிதாலயாவில் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு சீரியல்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்க பீரியட், அது ப்ரைவேட் சேனல்ஸ் முதலெல்லாம் தூர்தர்ஷன் ஏஆர் இருந்தது, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கேபிள் சேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்துட்டு ஒரு மெகா சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து புதுசாக ஒரு மேனேஜர் ஃபிக்ஸ் ஆயிருக்காப்புல. இப்போது கேவி சாரை பிறந்த லெவலில் வந்து அவருக்கு இருக்கிற ஸ்டாஃபு எல்லாருக்குமே தெரியும், வந்துட்டு போவாங்க, ஒருத்தர் முகத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார், அப்படி இப்படி போய்கிட்டே இருப்பாங்க, ரைட்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறது வந்து அவருக்கு வந்து அவ்வளோவா பரிச்சயம் இல்லை, ஆனால் இவர் வந்து அவன் எங்கே வரது போகிறத பார்த்துட்டு போகிற போல இருக்கு, அவ்வளோதான். இப்போது அவனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுறது. ஃபிக்ஸ் ஆனோடனே ஆல்ரெடி இருக்கிற மேனேஜர்ஸில் வந்து இவர்கிட்ட சொல்லி, இவரோட பையனவங்க இருக்காங்களே, பையன் சொல்லி, சார் இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம், உங்களுக்கு நீங்கள் வரணும் கல்யாணத்துக்கு, யாராவன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி இப்போ கல்யாணத்துக்கும் வந்துடுறாரு. அப்போ தான் இந்த சினிமாவில் வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ அதனால் இவருடைய கார் இல்லாமல் வேறு ஃப்ரெண்ட்ஸ் காரில் தான் வருவார். காரம் என்னன்னா சில அவங்களுடைய ரீசன்ஸ் இருக்கும் பேண்டு. அப்போது கல்யாணத்துக்கு அவர் வந்துட்டார். கல்யாணத்து உள்ளெல்லாம் போயிட்டு அந்த கல்யாணத்தை வந்து அவனை பாராட்டுறாரு. அதாவது கம்பெனிக்கு கிடைச்ச பொக்கிஷமே அப்படின்லாம் வந்து மைக்கில் வந்து அதை பாராட்டுறாரு மாப்பிள்ளையார். அப்போ எங்களுக்கெல்லாம் சிரிப்பு, ஏன்னா அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகணும்னு என்கிட்ட கேட்டிருக்காரு, யாராவன்னு கேட்டிருக்காரு. அந்த கல்யாணத்தில் வந்து ஏதோ கூடவே இருந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு கிடைச்ச பெரிய புக்கு ஷோவெல்லாம் சொன்னோன்னு எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் சிரிப்பு தான். அப்போ வந்து வரும்போது அவர்கிட்ட, சார் சார் அவனுக்கு கேட்டிங்களா சார், அதுமாதிரி டே அவனை வந்து என்னை கூப்பிட்டான், என்னை கூப்பிட்டான், நான் வந்துட்டேன். நான் இப்போ அங்கே சுற்றி அவனோட உறவுக்காரங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டும் சொல்லி வச்சுருப்பான், இந்த மாதிரி கேபி சார் வராரு, கேபி சார் வராருன்னு சொல்லி வச்சுருப்பான். இப்போ நான் அந்த இடத்துல வந்து அவனை பார்த்து நான் ஏதாவது சொல்லின்றதானா, அவன் எல்லாரும் என்னை வந்து என்ன தப்பாக சொல்லுவாங்க இல்லையா, அவன் கூட கொஞ்சம் பெருசாக பேசி வச்சுருப்பான், தப்பு இல்லையடா அவனை பாராட்டுறது, நம்ம கம்பெனியெல்லாம் நான் வேலை செய்யறான் அவன் அப்படின்னு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சி அவனை திட்ட வேண்டிய இடத்துல நான் திட்டிட்டு போறேன், பட் 10 பேர் எதிர வந்து எங்க வந்து அவன் கூப்பிட்டுருக்கானோ அந்த இடத்துல தேவையில்லை.
0: இப்ப நம்ம சொல்லிக்கிறோம்ல, ஏதாவது சொல்லிட்டோம்னா சரி போதுமா, நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன் போதுமான்னு சொல்றோம்ல, அவர் சொல்லாமலே சொல்லியிருக்காரு, அது பெரிய விஷயம் தான். யாருடைய மனசையும் அந்த இடத்துல
1: nobody is going to lose nothing.
0: Yes, correct. சரியா தான் போயிருக்கு. ஓகே சார், கேபி சாரோட பயணத்துல இருந்து அப்படியே நிலைமை வரைக்கும் பாக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த படத்தோட நடிப்பு, அந்த வாய்ப்பு, இதெல்லாம் எப்படி இருந்தது சார்?
1: அதில் வந்துட்டு எல்லாருமே அதில் புதுசு, பூவிலங்கையில் வந்துட்டு எல்லாருமே புதுசு. அமிர்ஜான் சார் டைரக்ஷன், அமிர்ஜான் சார் தான் கேபி சாருக்கு வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கிறவர், அவருக்கு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைரக்ஷனாக கொடுக்குறாரு. ஆனால் ப்ரொடக்ஷன் கேபி சார், இவர்கிட்ட எப்பவுமே லோகு சார் தான் கேமராமேனு. ஆனால் இவர் லோகு சாருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் ரகுநாத ரெட்டி. ஸோ இப்போ ரகுநாத ரெட்டி இதில் கேமராமேன். இப்படி ஒருத்தர், அதே மாதிரி ஹீரோ வந்து ரெண்டு பேர், ஒன்று முரளி ஒன்று

0: சொன்னாலே முரளி வந்து நியூ ஃபேஸ், குயிலி நியூ ஃபேஸு. ஸோ இது மாதிரி அதில் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து அதில் கொண்டு வந்தார். அந்த நியூ ஃபேஸஸ் வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நிஜமாகவே எல்லா இடத்துலையுமே 100 days அது அந்த படம் போச்சு. அண்டு அது வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்டது தான், அந்த பூவிலங்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எனக்கு வந்து விசிட்டிங் கார்டுன்னு சொல்கிறது. நீங்கள் பூவிலங்கு மோகன், பூவிலங்கு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மோகன்னா தெரியாது. ஸோ இந்த பூவிலங்கு மோகன் அப்படிங்கிறது அதுவும் எனக்கு ஆச்சா ஒரிஜினலாக வந்துட்டு தண்ணீர் தண்ணீர் தான் இன்ட்ரடக்ஷன் எனக்கு. தண்ணீர் தண்ணீரில் என்னுடைய பேர் டைட்டிலில் பாபு மோகன் தான் வரும். பூவிலங்கு எனக்கு 4th படம் தான், பாபு மோகன் தான் வரும். ஏன்னா வீட்டில் என்ன பாபுன்னு கூப்பிடுவாங்க, மோகன் என்னுடைய அஃபிஷியல் நேம், அதனால் பாபு மோகன் தான் டைட்டில் அது வரும். இங்கே வந்துட்டு இது பூவிலங்கு வந்ததுனால இந்த ஏன் இந்த பூவிலங்கு எல்லாருமே என்னை வந்து பூவிலங்கு மோகன், இங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த தண்ணீர் தண்ணீர் மோகன் தான் கூப்பிடுவாங்க, மற்ற ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே. ஏன்னா தண்ணீர் தண்ணீரில் வந்து தெரிஞ்சதுனால, ஆனால் மக்களுக்கு நான் தெரிஞ்சது வந்து இந்த பூவிலங்கில் தான். அதுக்கப்புறமா எல்லாருமே என்னை வந்து இந்த பூவிலங்கு மோகன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னால், அப்போ அவர் மைக் மோகன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், அதனால் வந்துட்டு என்ன வந்து மைக் மோகன் தப்பு நினச்சிக்கொண்டேன், யாரும் எல்லாரும் ஒரு அஃபெக்ஷனேட்டை தான் அது சொல்கிற வார்த்தை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பூவிலங்கு மோகன் அது கூப்பிட்டது அப்படியே அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பூவிலங்குனால தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. பூவிலங்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எல்லாரும் மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும். அது கிடைச்சதுக்கு நிஜமாகவே இன்னைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வந்து அது ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நேல்கள் ரவி, பூவிலங்கு மோகன் இந்த மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருந்திருக்காங்க. இன்னும் வரைக்கும் அது
1: கரெக்டு தான்
0: போயிட்டு இருக்கு.

0: சார், நடிகண்டா நான் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொண்ட தருணம் அப்படின்னா அது எது சொல்லலாம்?
1: நிறைய தருணங்கள் இருக்குங்க, அது என்னுடைய பாக்கியம் தான் சொல்கிறோம். அதில் நான் ஒன்றே ஒன்று வேணா நான் சொல்கிறேன். நான் நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து மௌலி சார், நான், என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் வந்து விதவிதமாக போயிருக்கும். ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கணும் அப்படி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இவன் நெகட்டிவாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சன் வந்து இறந்துடுறான். அவன் வந்து இங்கே தூக்கு போட்டுக்கிட்டான்ற ஒரு நியூஸ் வருது. இப்போது இவன் என்ன தான் இருந்தாலும் வீட்டு விட்டு போயிருந்தாலும் சன் அப்படின்ன உடனே கேட்ட உடனே ஓடி வரான். ஓடி வர்றதுலே எப்பொழுது ஓடி வந்து கிட்ட வந்து பாடியை பார்க்கறான்.

0: இப்படி வந்து
1: அதாவது
2: உங்களை வச்சு இயக்கக்கூடிய இயக்குநர்களும் சரி கேமராமேனும் சரி கொடுத்து வச்சவங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: இயக்குனர் தான் அதுல சி, அந்த இயக்குனர் உங்களுக்கு கொடுக்குற லிபர்ட்டி தான். திருமுருகன் சார் சிச்சுவேஷன் சொல்லிடுறாரு. எங்கிருந்தோ எனக்கு நியூஸ் கிடைச்சு நான் ரோட்ல ஓடி வரேன். இப்ப நான் உட்கார்ந்து பண்ணிட்டேன், ஆனா அந்த ரோட்ல ஓடி வரப்போ தடுக்க விழுந்து விழுந்து நியூஸ் கிடைச்சு வர்றது, கிட்ட வந்து அதை பாக்குறது, பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டேர் அவனை பண்ணிட்டு, அவன் சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்தது, இப்படி ஆயிட்டனு இப்படி ஆயிட்டனு என்னதான் அப்பேன், ஆனா இப்படி ஆயிட்டானே அவன், என்னடா இது, இவன் போயிட்டானே என் புள்ள போயிட்டானே அப்படிங்கறதெல்லாம் வரணும் இல்லையா?
2: சூப்பர் சார். என்ன சொல்றது, இப்படி இந்த வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சி.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது எனக்குள் நான், உங்களோடு நடிகர் பூவிலங்கு மோகன். அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் நேயர்களோட மிகச் சிறப்பா பகிர்ந்துகிட்டாரு. அடுத்த வாரமும் சனிக்கிழமை இரவு எனக்குள் நான் தொடரும். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவனுடைய தாய் செம்பியன் மாதேவி ஒரு புறம், மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் தூதராக முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் இன்னொரு புறம், இவர்களுக்கிடையே சம்வாதம் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டாமல் இருப்பதனால் தாயாதி சண்டை மூளும். ஒரு பக்கம் பூதி விக்ரமகேசரி இலங்கையிலிருந்து பெரும் சைன்யத்துடன் அவர் வர இருக்கிறார், இன்னொரு புறம் வடதிசையிலிருந்து ஆதித்த கரிகாலன் செய்தி கேட்டவுடன் அவரும் வருவார். இடைப்பட்ட இடத்திலே பழுவேட்டரையர்கள் பெரும் சேனையை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தாயாதி சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழ்ந்தது போல நிகழ்ந்து தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள், இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா என்று அனிருத்த பிரம்மராயர் செம்பியன் மாதேவியை பார்த்து கேட்கிறார்.
1: ஐயா, மதிநுட்பம் மிகுந்த முதல் மந்திரியே, எனக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. மேற்கே மலை நாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த மகான் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாச்ச என்று அருளியிருக்கிறார். என்னுடைய அன்னை பார்வதி தேவி, என் தந்தை பரமசிவன், என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள். இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை.
2: அம்மணி, அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள 4வது வாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்வதேசோ புவனத்ரயா என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்த தேசந்தான் நமக்கு மூன்று உலகமும். தங்களுடைய சொந்த நாடு உள்நாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா?
1: என்னுடைய சொந்த தேசம் எனக்கு மூன்று உலகத்தையும் விட அருமையானதுதான். ஆனால் இந்த சாண் அகலத்து சோழ நாடுதான் நம்முடைய சொந்த நாடா? ஒரு நாளும் இல்லை. வடக்கே கைலையங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு. சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி க்ஷேத்திரத்துக்கு போவேன், காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன். அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள்
2: தாயே. தெற்கே திரிகோணமலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். 1000 வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் ஹூணர்களும்

0: படையெடுத்து வந்தது போல இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம். கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள். அம்மணி, இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை. சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில், அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும், கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன். அந்த கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டச் சம்மதித்து சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள்.
1: இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர்,
2: ஐயா, ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களை சொல்லி என்னை கலங்க அடித்து விட்டீர்கள். இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவராயிருந்தால் அதை சர்வேஸ்வரன் பார்த்து தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவர் இறைவனடியை சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார்.
0: அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஓர் உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் என்றார் அனிருத்தர்.
1: இந்த சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து, அம்மா, இது என்ன நான் கேள்விப்படுவது? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்டான்.
0: பெருமாட்டி, தங்கள் செல்வ குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்ளுகிறேன்
1: என்று முதன் மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார். அவர் வாசற்படி தாண்டியதும், இதோ போகிறாரே, இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு. நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அனிருத்தரின் காதிலும் விழுந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார். இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள்.
0: வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடூழி வாழ்வாயாக
1: என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார். ஐயா, இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி.
0: ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன். வேறு எந்த ஆசையை கோருகிறாயம்மா?
1: என் அருமை தந்தையின் உடல்நிலையை பற்றி எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மொழிவர்மனை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது.
0: ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையுமே நான் காணவில்லையே தாயே.
1: வீர மரவ குலத்தில் பிறந்தவள் நான். எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்கச் சொல்லுகிறீர்களா?
0: ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படிதான் சொல்லுகிறேன்.
1: ஆச்சாரியாரே, தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும்? உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள்.
0: அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாயம்மா. அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும். அதைவிட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா?
1: ஐயோ, இது என்ன பழி? நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன்? என்னால் என்ன விபரீதம் நடந்தது?
0: இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்களும்மா? அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய். இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது. இந்த அல்லோல கல்லோலத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே?
1: என்னுடைய ஓலையை பார்த்துவிட்டு அருள்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? பழுவேட்டரையர் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா?
0: தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் நிறந்திருந்தால் இப்போது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம். அவர்கள் அனுப்ப

0: பெரிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்?
1: ஐயா, நான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும்? பழுவேட்டேரர்களுக்கு எப்படி தெரியும்?
0: நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. எங்களுக்கு மட்டும்தானா தெரியும்? உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்பிடித்தப்பட்டான். அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நீ அந்தரங்கமாக செய்த காரியம் எவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கணவரின் விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுல உறுதியா இருக்காங்க செம்பியன் மாதேவி. இப்பவே மதுராந்தகருக்கு முடிச்சு விட்டுட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்க விரும்புகிறார் சக்கரவர்த்தி. இதுக்கு தங்களின் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கார். இது சக்கரவர்த்தியின் விண்ணப்பம். இதை சொல்ல எனக்கு இடப்பட்ட கட்டளைன்னு சொல்றார் முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர். அந்த மூதாட்டியோ தம் நிலைப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அசைவதா இல்லை. இந்த கட்டத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல முற்படுறார் அனிருத்தர். திடம்னு மதுராந்தகர் வந்திடவே பேச்சை நிறுத்திட்டு புறப்படுறார். மதுராந்தகரின் முதன்மையான சத்ரு பட்டியல்ல அனிருத்தரும் இருக்கார். இந்த பகுதியில கிடைச்ச முக்கிய செய்தி. சோழ பேரரசின் முதன் மந்திரி இது மாதிரி எத்தனை குற்றச்சாட்டுகளை பார்த்துக்கிட்டு வரார். மாதாச்ச பார்வதி தேவி, இந்த தொடர் ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணாஷ்டகத்திலிருந்து. இந்த கருத்து கம்பராமாயண பாடலை நினைவூட்டுது. ஆகாததன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையமீந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழற் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வை நிற்றலும் ஏதம் என்றாள். சுமித்திரை தன் மகன் இலக்குவனுக்கு சொல்றா, ராமனுடன் செல், அந்த காடுதான் உன் அயோத்தி. ராமனே மன்னவன், சீதையே தாய், கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாத புறப்படுது. ஸ்வதேசம் ஸ்வ சொந்த, தேசம் நாடு சொந்த நாடு, விதேசம் வெளிநாடு. ஸ்வ என்ற முன்னொட்டு ஸ்வயம் சொந்த தன்னுடைய என்ற பொருளுடன் இணையும். ஸ்வம் உடைமை, எல்லா உயிர்களையும் தன் உடைமையாக கொண்டவர் சுவாமி. யவனர், மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த கிரேக்கரையும் ரோமானியரையும் இப்படி குறிப்பிட்டாங்க நம் நாட்டினர் அந்த காலத்துல. ஹூனர், குப்தராட்சி காலத்துல, அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்க. பட்டானியர், வடமேற்கு திசையில், அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவங்க. துருஷ்கர், மேற்கு ஆசியாவுக்கும் தென்கிழக்கு ஐரோப்பாவுக்கும் இடையே துருக்கியங்கிற நாடு. முகலாயர், மத்திய ஆசியாவைச் சேர்ந்த துர்க்கோ மங்கோலிய வம்சத்தினர், தற்போதைய உஸ்பெகிஸ்தான் நாட்டினர்னு சொல்லலாம். அராபியர், மேற்கு ஆசியாவில அராபிய தீபகற்பம், ஆப்பிரிக்காவின் வடபகுதி ரெண்டையும் உள்ளடக்கிய பகுதியைச் சேர்ந்தவங்க. நல்லது, அனிருத்தர் இன்னும் என்னெல்லாம் கேட்டு அல்லது சொல்லி குந்தவையை மடக்க போறாரோ.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி

பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. என் இனிய பொன்னிலாவேல நம்ம கேட்க போற முதல் பாடல், யார் வேணால் என்னை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் இந்த பாட்டில் இருக்கு. தினம் கொல்லும் இந்த பூமியில் நீ வரம் தரும் இடம். நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளை சரண்டர் பண்ணதும் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற எல்லா விஷயமும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தரும் தெரியும். ஸோ அதை தான் வந்து தினம் கொல்லும் இந்த பூமியில் நீ வரும் தரும் இடம் அப்படின்னு சொல்லி அழகான லிரிக்க கொடுத்துருக்காங்க. எஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் செம்ம பாட்டுங்க. இந்த பாட்டை எத்தனை வாட்டி கேட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மயக்கம் என்ன படத்துலேருந்தா அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கோம். பெரிய தேடும் இரவிலே கேட்கலாமா?

இனிய பொண்ணெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. 9:22 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு, இந்த பாட்டு ஒரு அழகான ப்ரப்போசல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வர லைன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில், அஜீஸோட வாய்ஸில், எஸ் கோவா படத்துலேருந்து வரப்போகிற பாட்டு தான். நான் அதை சொன்னேன்ல, அந்த லைன் துணை வர வேண்டும் நீண்ட வழியின் பயணம் அப்படின்னு இருக்கும் ஒரு லைன். ஸோ நான் போகிறேன், என்னோடய தூரமான பயணத்தில் என் கூட எப்போவுமே நீ இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே வச்சுருக்க அந்த காதலை வந்து நான் சொல்லாமல் அது இன்றைக்கி எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக படத்துலேயுமே அந்த சீன் அப்படி தான் இருக்கும். பியூட்டிஃபுல் சாங், நிறையா பேசாமல் வாங்க கேட்கலாம்.

மணி 28 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. என் இனிய பொண்ணிலாவே கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டோ சில பாட்டெலாம் கேட்டு அப்படியே மைண்ட்லேயே நின்றுடும்ல ஒரு சில லைன்ஸ்லாம். ஸோ அப்படியான லைன் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் கேர்ள் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யாவும் நீ யாய் மாறி போக நானும் நான் இல்லையே, மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லையே, தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்னால். ஆக்சுவலாக அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லவ் இருக்கும்ல, ஸோ அந்த டைம் பீரியடில் இருக்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த லைன்ஸ் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் சாத்னா சர்கமோட வாய்ஸில் கே.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன் நிலாவே சுபாஷ்ணி கூட. ஒன்பது மணி 35 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு நமக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கும் நம்ம ஆர்டர் போட்டால் அதை பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது, அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருப்போம்ல. ஸோ அப்படியான லைன்ஸ் இருக்கக்கூடிய சாங் தான் இது. இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னானாலும் நான் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றத தான் வந்து இந்த பாட்டோட கோரா வச்சுருப்பாங்க. இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம்ல. ஸோ இந்த பாட்டை ஆரம்பிக்கிறதும் அப்படி தான் இருக்கும். வாங்க அந்த பாட்டை கேட்டுடலாம். எஸ், ஹரிஷ் ராகவேந்திரோட வாய்ஸில், நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகளில் கேட்கலாம் அந்த பாட்டை. தாம்தும் படத்துலேருந்து தான் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

ஒருத்தரை ஒருத்தரை பிடிக்கும், பட் சொல்லிக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும்ல. ஸோ அப்படியான ஒரு பாட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு கேட்க போகிறோம். ஜோதா அக்பர் மூவிலேருந்து முழுமதி அவளது முகமாகும் சாங் தான். ஸோ நம்மளோட ஓல்டு சாங் இருக்கும்ல, மாதங்களில் அவர் மார்கழி அப்படின்னு பிபிஎஸ் அவர்கள் பாடியிருப்பாங்க. ஸோ இதாக ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். நிறைய இந்த சாங்கை வச்சு டீகோட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு பாட்டு கேட்கலாம்.

0: நிமிஷமாக ஆயிட்டுருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொண்ணு லாவேல. நெக்ஸ்ட்டு கேட்க போகிற பாட்டு இதில் வர லிரிக்ஸால் இந்த சாங் சூப்பராக இருக்கா, இல்லை சாங்கால் வந்து மியூசிக்கும் சேர்ந்ததுனால இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கா, இல்லை விஷுவல் நல்லாயிருக்கா அப்படின்னு இதையுமே பெரிய லெவலில் டீகோட் பண்ணலாம். முக்கியமாக இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் லிரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ யார்கிட்டையாவது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நீ எப்போ அதுக்கு பதில் சொல்லுவ, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை ஒவ்வொரு லைன்லேயும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டு தான் கண்டுகொண்டேன்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்ல போகிறாய் கேட்கலாமா?
1: இல்லை இல்லை சார், ஒரு கணம் போதும்

நிமிஷம் ஆயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. எஸ், நமக்கு பிடிச்சமான பாட்டை நமக்கு பிடிச்சமான நேரத்தில் கேட்கும்போது செம ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு மணி நேரம், இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கே உங்களுக்கானது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பிடிச்ச சாங்கை இந்த மொமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444001023 9444001023. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட சாங் கண்டிப்பாக டியூன் ஆகும். நிகழ்ச்சியில் வரப்போகிற பாட்டு லோகநாயகி புலியூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துகிட்டே இருக்குது. துல்லாத மனமும் துள்ளும் படத்துலேருந்து தொடுத்துடைய எனவே சாங் கேட்கலாமா?

10:08 ஆயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பத்மநாபன் மாதாவரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த பாட்டு.

கிளாக் 13 மினிட்ஸ் ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டை மந்தவெளியிலேருந்து விநாயகம் கேட்டிருக்காரு. எஸ், காதல் தேசம்லேருந்து தென்றலை சாங். இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் தூக்கம் வந்துடும். ஸோ தூக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. வாங்க கேட்கலாம்.

102.3 FM. 10 o'clock 20 minutes ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு எதுவுமே தூங்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். ஐரா படத்துலேருந்து மேகதூதம். இந்த பாட்டை மகேஸ்வரி மந்தவலியிலேருந்து கேட்டிருக்காங்க. வாங்க கேட்கலாம்.

10:25 ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு கொஞ்சம் ஓல்ட் சாங்காக இருந்தாலும் சூப்பரான பாட்டு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்காரு, நாடோடி தென்றல் படத்துலேருந்து சந்தன மார்பிலே குங்குமம் சாங். பியூட்டிஃபுல்லான மியூசிக், கேட்கலாம் வாங்க.

6:30 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுல நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு எஸ் பர்வதவதனி பொழிச்சலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எஸ் இந்த பாட்டை நான் அந்த அளவுக்கு கேட்டதில்லை. உனக்காக மட்டும் படத்துலேருந்து விழியோடு விழி பேச அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாட்டு கேட்கலாமா?

10:38 ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு யூத் படத்துலேருந்து சக்கரை நிலவே. இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்கன்னா சுதர்சன் வெளிவாக்கம்லேருந்து கேட்டிருக்காரு. கேட்கலாம்.

6:43 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாட்டு காதலன் படத்துலேருந்து என்னவலே சாங். இந்த பாட்டை கேரளாவிலிருந்து கொல்லம் பிளேஸில் கணேசன் கேட்டிருக்காரு, வாங்க கேட்கலாம்.

பத்தொம்பது நிமிஷம் ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு யார் யார் சிவம். இந்த பாட்டை தியாகராஜன் சிங்கப்பெருமாள் கோவில்லேருந்து கேட்டிருக்காரு, கேட்கலாம் வாங்க.

10:54 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எல்லாரோட சாங்ஸ் செலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாங்ஸை அழகாக சூஸ் பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் 5 மணிலேருந்து டில் நவ் என் கூட ட்ராவல் பண்ண எல்லா லிஸ்னர்ஸ்க்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். திரும்பவும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் டாடா பாய் பை அண்ட் டேக் கேர். இப்போ லாஸ்ட்டாக வரப்போகிற பாட்டு யாருக்காக அப்படின்னா, ஏஞ்சல் வந்தாலே சாங் கேட்டிருக்காரு மீஞ்சூர்லேருந்து சதீஷ். சதீஷ்காக இந்த லாஸ்ட் சாங்கை நான் ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்காக ஆர்ஜே பார்த்திபன் வெயிட்டிங்கில் இருக்காரு. இணைந்திருங்கள்.

மயங்கும். மனசு மயங்கும். விவத் பாரதி தமிழ் பண்பாளி 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பாளி 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசோடு நின்று உறவாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் இதயம் படத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இளையராஜா தீபம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க இசையிலோடைய. உங்களோட நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:06 ரொம்ப அழகான பாடல், ஏப்ரல் மேயில் பசுமை இல்லை அப்படின்னு போர்டா அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன், குணா படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு, கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கேட்டணிஞ்சிருங்க இசையலையோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தான்

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கமலஹாசன் மற்றும் ஜானகி குரலில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ அப்படின்னு பாட்டு தான் காத்துட்ருக்கேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவங்களுடைய இசையில். கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

பதினோரு மணி 18 நிமிஷம் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ அப்படின்னு இஸ் ரைட். அந்த பாட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு அழகான பாட்டு தான். அடுத்ததாக உங்களுடைய செவிகளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே, உடல் கொண்ட ஜீவன் ஒய்ந்தாலுமே, முடியாது அண்டம் முடிந்தாலுமே, முடியாது நமது பந்தமே அப்படின்னு ரொம்பவே அழகான வரிகள் கொண்ட பாட்டு தான். மழை காற்று வந்து தமிழ் பேசுமா, மலைச்சாரல் வந்து இசை பாடுமா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேதம் படத்திலிருந்து ஸ்ட்ரைட் உங்களுக்காக அடுத்த பாடல் அதுதான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையில. உங்களோட நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். மலை காற்று வந்து தமிழ் பேசுதா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்

இவை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்திலிருந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், பரணி அவங்களுடைய வரிகளில் இசைன்னு உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசைலையோட. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடல், திருடிய இதயத்தை அப்படின்னு பார்வை ஒன்றை போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்துலேருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரன் படத்துலேருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசை ரயோலா.

11:36 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்னு எஸ் ரைட். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு கொஞ்சம் துள்ளலான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரைட், உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்ருக்கு?11:36 விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இகோ பாரதி. அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு அப்படிங்கிற பாடல் தான். சண்டை கோழி படத்துலேருந்து காத்துட்ருக்கேன். கீட்டணிஞ்சிருங்க இசலையோட இசங்கோடு நான் சகா பார்த்திவண்ணா.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் தேவானி போட்ட தீபாவளி அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் துளலான பாட்டு தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் பாடின பாடல், யுகபாரதி அவங்களுடைய இசையில், டிஎம்ஆ அவங்களுடைய இசையில், யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிங்கு ராஜா பாடத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். நிலா விட்டோம் நெத்தியில் நெஞ்சிக்குழி மத்தியில் ஒரே ஒரு முத்தமையன் கோசலை அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. கீட்டணிச்சிருங்க. சரி, உடைய சுங்குடனான் சஹா பார்த்திபன்.

11:41 நிமிஷமாகிட்டிருக்கு. நிலாவட்டும் நித்தியில் நெஞ்சுக்குழி மத்தியில் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். சித்ரா மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் தூத்துக்குடி படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருக்கேன் இசையோடு.

இஸ் 11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய முகநூல் நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூல் பக்கத்தும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எஸ் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூலில் பார்க்கும்போது நம்மோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. எஸ் ரைட், இப்போ நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து. இனி இரவு வணக்கம். ஏப்ரல் மே பாடல் அடிமை தொகுப்பாளர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய இரவு வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கா திருப்பதி ஷியாமலா பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தனி சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் படத்திலிருந்து ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம்லேருந்து மகாதேவன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் வணக்கம் நண்பரே, மனதில் நிலைத்து நின்ற மயக்கும் பாடல்கள் விதம் பாடல்கள் பண்பலைக்கும் நன்றி ஃபேஸ்புக். வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இணைய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி பிரபு ஸ்ரீ தேவி சாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் என்ஆர்சி இனிய இரவு வணக்கம், நானும் தூங்காமல் பாடல்களை ரசித்து கொண்டே இருக்கிறேன். வி ரா செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய வண்ணாரப்பேட்டை தான் சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறுலேருந்து அபுதாகீர் ஒரு பெரிய வளர்க்கொத்தி அனுப்பியிருக்காரு. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரத்திலிருந்து பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காரு. முத்துக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அருமையான பாடல்கள், திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி கண்மணி அன்போடு பாடல் கேட்க அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகு ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து முத்துலக்ஷ்மி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய இதயத்தோட கனகரதனம் அனுப்பியிருக்காரு. கமல் அன்பன் வெங்கடக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ் ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பேரையும் நான் படிச்சிட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவு படலாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, யாரடி நீ மோகினி படத்திலிருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். பாடியிருக்கிறது ஹரிஹரன் பாடியிருக்காரு. நாமத்துக்குமார் அவங்களுடைய இசையில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் நாமத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கீழ்ணிஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு, ஏன் சார் இத்தனை பரபரப்பு?

0: ஆயர் ரோடு மாரியில் தெரியும் போடு சென்னை 26 என்னை அவசியம் பாரு.
1: ஐய்ய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டு

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி

0: வந்தா
1: அப்பா அப்பம் வந்தா
0: அம்மம்மா முத்தம் தந்தா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4 மணி. பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம், பி சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து திருப்புற சுந்தரி எனும் பாடலை கேட்கலாம். கே.ஜே.எஸ்.தாஸ் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10.
1: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசிஹாசன பிரியே புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை, நாட்டு ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பாடு 102.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நேரம் 5 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.